0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

5:53 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஐந்து மணி 54 நிமிடம் தொடர்வது வந்தே மாதரம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 17 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 24 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குறள் அமுதம்.

0: மன முரண்பாடு தோன்றும் போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.
1: இகலின் மிகளினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கடலும் நனித்து.
0: மன முரண்பாடு தோன்றும் போது அதனை மேலும் மேலும் வளர்ப்பது நல்லது என கருதி வாழ்பவனின் வாழ்க்கை மிக விரைவில் நிலைகுலைந்து அழிந்து போகும். குறள் எண் 856 அதிகாரம் இகல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய

0: காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: நட்பும் உறவும் நல்ல புத்தகம் போன்றது. அதில் ஆங்காங்கே சில எழுத்துப்பிழைகள் இருக்கும். அதனை சரி செய்யுங்கள். பிழை என்பதற்காக நல்ல நல்ல புத்தகங்களை தூக்கி எறிந்து விடாதீர்கள். நேரம் காலை 6:02 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சக்தி விநாயகன் என தொடங்கும் பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியது. இன்றைய நாள் 7/6/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹனுமான் பாடல்கள் தொகுப்பில் இருந்து ராமு பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:16. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாரியம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எல்ஆர் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலின் 101.4.

சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:23. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 6:30. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏசு பாடல்கள் தொகுப்பில் இருந்து. இணைத்தினுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நிகழ்ச்சி நடத்த பாடல் ஏந்தி விட்டேன் என தொடங்கும் பாடல் எஸ் சரளா மற்றும் குழுவினர் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே வீரமணி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகள்

0: கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள செல்வகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். செரித்ததை உரமாக்குகிறது, செரிக்காததை மரமாக்குகிறது. எது? பறவைகள்தான். அவை சாப்பிட்டு செரித்தது எல்லாம் இயற்கை உரம். செரிக்காத விதைய கழிவா வெளியே தள்ளி அவை செடி கொடி மரமாகுது. எவ்வளவு ஓர் அற்புதமான பணி! அந்த காலத்திலேயே திருவள்ளுவர், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், நல்ல அரண் பாதுகாப்பு என்பது ஆழமான அகழி நீரையும் அகன்ற நிலப்பரப்பையும் உயரமான மலையையும் அடர்ந்த காட்டினையும் உடையதாக இருக்க வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர். இதிலிருந்தே நமது பண்டைய தமிழர்களின் சுற்றுச்சூழல் குறித்த பார்வையை நாம் அறியலாம்.

0: இயற்கை தான் மிகப்பெரிய பள்ளிக்கூடம், கட்டணம் பெறாத ஆசான். மலைகளும் மரங்களும் ஆறுகளும் கடல்களும் பறவைகளும் விலங்குகளும் நமக்கான வாழ்க்கை பாடங்களை நமக்கு தினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. செல்வகுமார் சார், இப்படி நல்லவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான்களை நாம காப்பாற்ற வேண்டாமா? மாறிவரும் இயற்கை சமநிலை, இயற்கை வளங்களான நீர்நிலைகள், காடுகள், காட்டுயிரிகள், காற்று மண்டலம், பறவைகள், கடற்கரைகள் அனைத்தும் மனித குலத்துக்காக வடிவமைக்கப்பட்டவை. இதுல மனித இனம், விலங்கினம், பறவை இனம், தாவர இனம், கடல்வாழ் உயிரினங்கள் என அனைத்தின் நல்வாழ்வும் இந்த சுற்றுச்சூழலின் சமநிலையில்தான் உள்ளது. சுற்றுச்சூழலின் சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை மட்டுமின்றி உயிரினங்களின் வாழ்வுக்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் அமைந்து விடுகின்றன. நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் இன்று மாசடைந்து வருகிறது. ஒவ்வொரு வயதினருக்கும் இயற்கையை பராமரிப்பதில் ஒரு பங்கு இருக்கிறது. பள்ளிகள் மாணாக்கரின் பங்கு இயற்கையை பராமரிக்க மனிதருக்கு கற்றுக் கொடுக்க ஒரே வழி அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே இயற்கையை புரிய வைப்பதுதான் என்கிறார் கான்ராட் லாரன்ஸ் என்ற அறிஞர். மாணவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சாக்லேட் மிட்டாய்களுக்கு பதிலா ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரிக்க செய்தல் நற்பணியாக இருக்கும். எல்லா விழாக்கள்லையும் ஒரு மரக்கன்றை நட செய்து பராமரித்தல் மற்றொரு நற்பணியாகும். தேச தலைவர்களை போற்றும் வகையில் அவர்களது பெயரிலேயே ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குதல் இன்னும் ஒரு நற்பணி. இயற்கை உரங்களை தயாரிக்கவும் பயன்படுத்தவும் கற்றுக் கொடுத்தல், சிறப்பாக மரம் வளர்க்கும் மாணவர்களை மாணவ குழுக்களை உற்சாகப்படுத்துதல் ஊக்கப்படுத்துதல், இது போன்ற செயல்களை பள்ளிகளில் செய்யும் போது பசுமை போர்வையை நாம் அதிகரிக்க முடியும். செல்வகுமார் சார், தனி மனிதனின் பங்கு ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்குமாக நிலைத்திருக்கிறது. இந்த பூமி பந்தில் மனிதன் மட்டுமல்ல புல் பூண்டுகளும் ஓர் அங்கம்தான் என்பதை உணரணும். பாலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்துவதை குறைத்திடணும் அல்லது தவிர்க்க வேண்டும். கடைகளுக்கு போகும்போது துணிப்பைகளை எடுத்துட்டு போகணும். ஒரு மரம் தன் வாழ்நாளெல்லாம் வெளியிடும் பிராணவாயுவின் மதிப்பு அளவிட முடியாதது. அதேபோல மக்கும் குப்பை, மக்காத குப்பை என வீடுகள்ல தெருக்கள்ல தனித்தனியா குப்பைகளை பிரித்திட கத்துக்கணும், அதை செயல்படுத்தணும். எனவே சூழல் இயற்கை பாதுகாப்புல ஒவ்வொருவரும் தனி கவனம் செலுத்துவோம், சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இடத்து சேலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. சண்டே அப்படின்னால எல்லாருமே வந்து ஒரு பயங்கர ஃபன் டே தான், ரெஸ்ட் டே அப்படின்ட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காலாங்காத்தாலே என்னமா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். என்னைக்குமே நீங்க கேள்வியோட தானே வருவீங்க அப்படின்றீங்களா? எஸ், இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 அதாவது இந்த வருஷம்தான் உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவோட கருப்பொருள் என்ன, அதோட தீம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் என்ன, வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 2026 ஓட தீம் என்ன அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. இங்கிலீஷ்ல தமிழ்ல மறுக்கா மறுக்கா சொல்லியாச்சு. ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நாங்க கமெண்ட் பண்றோம், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக கியூ பண்ணி வச்சிருக்கேன். சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல, கார்த்திக் நேதாவோட வரிகள்ல, ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்ல மான்ஸ்டர் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுவுல.

0: மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம், ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூரம்.
4: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி

யார்கிட்ட வேணா பிரச்சனை வச்சுக்கலாம், ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டும் பிரச்சனையே வச்சுக்கூடாது. அதுவும் முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள் அப்பாக்கள் கிட்ட பிரச்சனை வச்சுக்கவே கூடாது. ஆமா, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது அவங்க வந்து நேரெல்லாம் நம்மள தாக்கவே மாட்டாங்க. வேற எப்படி தாக்குவாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நாள் நல்லாவே போட்டு அடிச்சிருப்போம் ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடலாமா வேணாமான்ற மைண்ட் செட்டில் இருக்கும் போதே அது வீட்டில் கால் மிதியாக மாறி இருக்கும். நம்மளை மிதிக்க முடியாது, அதை போட்டு தங்கு தங்கன்னு மிதிச்சிருப்பாங்க. நம்ம டிஷர்ட்டு, நம்ம வீட்டில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கால் மிதியாக மாறி இருக்கும். அதுக்கப்புறமா மறைமுகமாக எப்படி தாக்கலாம்? சண்டே அதுவுமா காலையில் உப்புமா செஞ்சு கொடுத்து நம்மளை தாக்குவாங்க. தயிர் சாதம் தான்ப்பா இன்றைக்கி அப்படின்னு தாக்குவாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வச்சுக்கவே கூடாது. ஏ அப்படின்றீங்களா? எஸ், எல்லாருக்குமே வந்து இந்த வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஆசை வந்து, என்னதான் நம்ம வீடு நம்ம ரூமு நம்ம ஷெல்ஃபு அப்படின்னு இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபுட்டு அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டு சாப்பாடு. ஸோ அந்த சாப்பாடில் வந்து நம்ம வீட்டில் கையை வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன இருந்தாலும் பிரச்சனையை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வாங்க அப்படின்னு பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச சாப்பாடு எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். எஸ் எதுக்காக ஃபுட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்றீங்களா? எஸ், இன்னைக்கு வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. ஸோ 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்க, எங்களை பற்றி சொன்னீங்களே பசங்களை பற்றி சொன்னீங்களா அப்படின்ட்டு. நிறைய பசங்க வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லை இது நேற்று செஞ்சது இதெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு நியாயம் இருக்குது. இது நீங்கள் மதியானம் எனக்கு கொடுத்தது அதே நைட்டுக்கும் தரீங்க, இது காலையில் எனக்கு கொடுத்தது அதே மதியானத்துக்கும் தரீங்க அப்படின்னு சண்டை போடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சண்டை போட்டு எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் சாப்பிடுவாங்க. அது என்னைக்கு ஃபுட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் வெளில போய் சாப்பிட்டா அது வந்து ஒரு கெத்து அப்படியே ஒரு மாஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பின்னாடி ஸ்பை வச்சு அனுப்பி விடுங்க, வெளில போய் என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து நம்ம அவங்களே கலாய்ச்சி விட்டுலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வருது. இந்த சாங்

கேட்கும் போது நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஒரு பெரிய ஸ்டெப்புமே போட வேண்டாம், கழுத்தை லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் ஆட்டினா அந்த பாட்டோட ஹூக் ஸ்டெப் வந்துடும். அனிருதோட வாய்ஸ்ல, விக்னேஷ் சிவனோட வரிகள்ல, அனிருதோட மியூசிக்லயே வந்துட்டே இருக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து. ஸ்டேடியம் மகளை இதுல ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே 7:15 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த டே எதுக்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அப்படின்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலயுமே இருக்கு. முதல்ல எடுத்து நம்ம பொருள் வாங்குற இடம் எங்க இருந்து வாங்கிட்டு வரோம், வீட்டில் அதை எந்த அளவுக்கு கிளீன் பண்றோம், அதை எப்படி என்ன முறையில சமைக்கிறோம், சமைச்சதை எப்படி பராமரிக்கிறோம், அதை எப்படி சாப்பிடுறோம், ஸோ அந்த சமைச்ச கழிவுகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுட் சேஃப்டி இருந்துட்டே தான் இருக்கு.

ஸோ இந்த நாள் எதுக்காக வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான உணவோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும், உணவு மூலமா என்ன மாதிரியான நோய்கள்லாம் பரவுது, அந்த நோய்களை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும், உணவு தயாரிப்புல இருந்து அது சாப்பிட்டு முடிக்கிற வரை அதோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த மாதிரி டே கிரியேட் பண்ணி, இதுல அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, இந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாம் மேற்கொள்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே ஜூன் 7ஆம் தேதி இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. அதாவது இன்னைக்குதான் ஜூன் 7 கேலண்டர் பாருங்க அப்படின்றீங்களா, எஸ் இன்னைக்குதான் உலக உணவு பாதுகாப்பு தினம். ஸோ இந்த தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன். நம்ம மக்களும் நிறைய பேர் வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ யார் எங்கிருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பா, அதாவது அவர் வந்து அதுக்கான பதிலும் அனுப்பியிருக்காரு. பூக்கடை மணி அவர் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பிரமிளா தமிழ் செல்வன் அவங்களும் வந்துட்டு இதுதாங்க தீம் அப்படின்னு சொல்லிட்டு தீம் அனுப்பியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆர் ரமா இனிய சுவையான காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டி டேன்னு சுவையான காலை வணக்கம் ஆயிடுச்சா. அவங்களும் வந்து பதில் இதுதாங்க அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. அன்பு ராணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாவ் அ ஜாய்ஃபுல் சண்டே அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சாமணி குமணஞ்சாவடிலேருந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இதுதாங்க உலக உணவு பாதுகாப்பு நாள் அப்படின்றாரு. சார் அதை நானே சொல்லிட்டேன், எது தீம் அப்படின்னு கேட்டிருக்கேன் கண்ணன் சார். அப்புறம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. வீரசுந்தரி திருமூலஸ்தானம்ல இருந்து பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாங்க அந்த நாள் கடைபிடிக்கப்படுது, அதுக்கான விவரங்கள் இதுதான் அப்படின்னு வந்து போட்டு அவங்களும் அனுப்பியிருக்காங்க. தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்களை அருமை, அனைத்து தகவல்களும் அருமை அப்படின்னு போட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ரங்கராஜன் டிநகர்ல இருந்து பி கே பூபாலன் பாலா வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அனுப்பிட்டு, நான் வந்து கண்ணம்பாளையம் பிரிவுல இருந்து பள்ளப்பாளையம்ல இருந்து கோவை மாவட்டத்துல இருந்து அப்படின்ட்டு வகையறா வகையறாவா அனுப்பி இந்த ஊரு இந்த தெரு இந்த டிஸ்ட்ரிக்ட்னு அனுப்பியிருக்காரு. பதில வந்து அப்புறமா அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். சிவன் அருண் அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஒரு வழியா பூபாலன் வந்து பதிலும் அனுப்பிட்டாரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் சபரி மனோஜ் இவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் திருத்தணியிலிருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த நாள் இந்த ஜூன் 7ஆம் தேதி தாங்க, இதுதான் அதோட கருப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி ஆசீர்வாத ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சென்னை பழையவண்ணார்பேட்டை சோமசுந்தர பிரபு பேசுறாங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாதுகாப்பான உணவு கிடைக்கணும் அப்படின்றதுதான் பதில் அப்படின்னு சதீஷ்குமார் அனுப்பியிருக்காரு. இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. யார் எங்கிறது என்ன பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல், தாமரையோட வரிகள்ல தர்புகா சிவாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுள.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன். இவன் உடனே, ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகளை.

0: என்னென்னு அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் போச்சான். ஆகா, இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 அக்டோபர் 7ஆம் தேதி இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய க்யூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்தளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாயிருக்குது. அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் ஒருவர் பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா. இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான். அவன், இது தபால் புட்டு இல்லையா அப்படின்ட்டுருக்கான். இவன்
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த டேவோட தீம் என்ன, இந்த வருஷத்துக்கான கரு என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ நம்ம மக்களும் நிறைய பேர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த நாள் வந்து அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சுத்தமாக பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருப்பாங்க. உணவோட நச்சுத்தன்மை அதிகமாயிடுச்சுன்னா நம்ம உடம்புல வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, இல்லைனா தொற்று நோய்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் உணவு பாதுகாப்பு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட்டு வந்து டேஸ்டாக இருந்தால் மட்டும் போதாது, கண்டிப்பாக பாதுகாப்பாகவும் இருக்கணும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுருப்பாங்க, எந்நேரமும் அப்படி லைட்டாக கையிலையோ பேப்பர்லையோ அப்படி ஈ வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபுட்டு ஓப்பனில் இருக்குது அப்படின்னாலே அது எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கோன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஃபுட் கிரேவிங்காக இருக்குது, பசியாக இருக்குன்னா அதுக்கு வேறு ஏதாவது கரெக்டான வயசான நல்ல ஆப்ஷன் எதாக இருந்தால் அதை சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அதை விட்டுட்டு அந்த பசி போக்கிக்கிறதுக்காக பாதுகாப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் ரைட், யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துலாம். மேலப்பேடு தயாளன் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. வீரதுரை நமக்கே வந்து எமோஜிக்கு காம்படிஷன் விட்டுருக்காரு, நம்ம ஒரு 5 எமோஜி விட்டு அவர் ஒரு 10 எமோஜி விட்டு இதாங்க பதில் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எஃப்எம்பி மணிமாறன் அவரும் வந்துட்டு பதில் இதுதாங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மணலியிலேருந்து மாறன் பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து அவரும் வந்துட்டு இனிய காலை வணக்கம் இதுதான் பதில் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காரு. நரேஷ் குமார் வைஷு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு என்னோட ஆன்சர் இதுதாங்க, நான் வந்து தர்மபுரியிலேருந்து நரேஷ் பேசுகிறேங்க அப்படின்ட்டு வந்து அவரும் வந்து அவரோட பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஹரிஹரன் அவரும் அனுப்பியிருக்காரு. தமிழறி முத்தூர் சரவணன் உணவுக்கான உரிமை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தேசு மட கிராமம் கந்தசுவாமி அவரும் வந்துட்டு எல்லாருக்குமே வாழ்த்து

இருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. மஸ்தான் ஷேக், மஸ்தான் ஷேக் நான் பேசுறேங்க பட்டாளம்ல இருந்து, இதுதாங்க பதில் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றிகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி வணக்கம் நலம் நல மாதிரி ஆவல் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நல்லா இருக்கு சார். அவங்களும் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. மந்தேவெளி விநாயகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. நிறைய நேயர்கள் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட தகவல் ரொம்பவே அருமையா இருந்தது, பாடல்கள் ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்லாம் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பொன்னியம்பேடு வன்னை கணேசன் பதில் அனுப்பியிருக்காரு. சில நேயர்கள் அனுப்பின நேயர்களே அதிகமா வந்து அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே கமெண்ட்ல உங்களோட பதில் வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லி

பொன்னியம் பேரு வன்னை கணேசன் பதில் அனுப்பியிருக்காரு. சில நேயர்கள் அனுப்பின நேயர்களே அதிகமாக வந்து அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே கமெண்ட்ல உங்களோட பதில் வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. முக்கியமாக இந்த போட்டோஸ் அண்ட் எமோஜிஸை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே. பாபு முல்லக்காடுலேருந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹரிஹரன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய பேர் பதில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நிறைய பேர் வந்து இதில் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பிட்டு வரும், அதாவது ரஹ்மான் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கமக்கம் சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து ஒன்று பாடியிருப்பாரு. அது நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்திருந்தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அருமையான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ரஹ்மான் சாரோட வாய்ஸில், அவரோட மியூசிக்கில், மஷூக் ரஹ்மான் அவரோட லிரிக்ஸில் தேரே இஷ்குமேன் திரைப்படத்திற்காக ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்பஃபன் முத்தின போலினாலும் இங்கே எல்லாமே சமதோடு

0: ஒண்ணுமே சரியா நடக்கல, எத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
1: சாப்பிட்டியா நீ?
0: ரொம்ப அவசியமா அது.
1: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
2: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 7:50 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவோட கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். தீம் என்ன அப்படின்ட்டு நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து பதில் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஆப்டாவே ஒரு சாங் வந்து கேட்ட மாதிரியே இருந்தது, அந்த என்ஜாமி தந்தானே அப்படின்ட்டு. ஸோ மேகம் வச்சா மழைய வச்சா விளைய வச்சானே என்ஜாமி தந்தானேன்னு அந்த லிரிக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாமே விளைய வச்சு கிடச்சிருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து சேஃபாக சாப்பிட்றோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்கு. குறைகள் 1000 குறைகள் எல்லா பக்கமும் யாரை வேணா நம்ம வந்து கை நீட்டி கை நீட்டி சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளை கை நீட்டி நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்குன்றத சொல்ல நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கண்ண எதுக்கு ஒரு 5 பொருள் இருந்தாலும் அது எது நல்ல பொருள், அது எது எனக்கு வேணும், எது என் ஃபேமிலிக்கு வேணும்னு டிசைட் பண்ணுற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றப்போ, நீங்கள் எப்படி இதை விற்கலாம், நீங்கள் எப்படி எனக்கு கொடுக்கலாம் நான் கேட்கக்கூடாது, நான் ஏன் அதை வாங்கணும் அப்படின்றதா என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கணும். இயற்கையான பொருட்களை வாங்கிட்டு வந்தாலும் காய்கறி பழங்களாகவே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுறோம், பேக்டு ஃபுட்ஸ் வாங்கிட்டு வரோன்னா ப்ராப்பராக அதை எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறோமா அப்படின்ட்டு எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வி நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம நேயர்களும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பி கே பூபாலன் பாலா அவர் வந்து பாலன் சூப்பர் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. பாபு முள்ளக்காடுலேருந்து அவரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு.

ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி ஹச்சகவுடா அவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி முனுசுவாமி அவர் வந்துட்டு ஜூன் 7 தாங்க எனக்கு தெரியும் உங்க ஃபுட் சேஃப்டி டே அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க தேங்க்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நானும் அதான் சார் சொல்றேன், ஜூன் 7 தான். ஆனா அதுக்கு வந்து என்ன இந்த வருஷத்துக்கான கரு என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கேன். பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன் அவரும் வந்துட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஆல்ரெடி எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிச்சுட்டேன் அப்படின்னு நம்புறேன். யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 2026 உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் பேர்டன் டு சொல்யூஷன்ஸ் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர் அப்படின்றது தான். அதாவது சுமைகள்லிருந்து நம்ம தீர்வுகளை காணணும் அப்படின்ற மாதிரி அண்ட் எல்லா இடத்துலயுமே நமக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு லேபிள் ஒன்று ஒட்டிடுறாங்க ஆர்கானிக் அப்படின்ட்டு. அதாவது நார்மலாக வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு 30 ரூபா அப்படின்னா ஆர்கானிக் அப்படின்னு போட்டு 40 ரூபா அப்படின்னுறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காக ஆர்கானிக் அப்படின்ற ஒரு லேபிள் பின்னாடி ஓடணும்னு நான் சொல்ல வரல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச இடம் தெரிஞ்ச இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பால் தெரிஞ்ச இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கறி தெரிஞ்ச கடைக்காரர்கள் இதை மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கு இல்லை கொஞ்சம் கஷ்டம் வெளில போகிறது வாங்குறதுன்றப்போ நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்காக இது தப்பு இது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இப்படி கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நான் ரெகுலராக வந்து ஒரு அக்கா கிட்ட தான் கீரை வாங்கிட்டு வருவேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது. ஜென்ரலாகவே வந்து இப்போ நம்ம பேசுறதுல வந்து பழக்கம் இருக்கிறதுனால யாரை பார்த்தாலுமே சிரிச்சு பேசி பழகிற அந்த பழக்கம் உண்டு. ஸோ அதனாலே ஏரியாவில் வந்து ரெகுலராக வந்து காய்கறிகள் ரெகுலராக பழங்கள் ரெகுலராக வந்து கீரை வாங்குறது இதெல்லாம் ரெகுலராக ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் வச்சுருப்பேன். ஒரு வாட்டி ஒரு கடைக்கு வாங்குற பழக்கம் மேபி எனக்கு இல்லை. அப்படி வாங்குறப்ப அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு கீரை வேணாமா முருங்கைக்கா வேணா எடுத்துன்னு போறியா எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. நான் வேறு சொல்லும் போதே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுருவேன், கா வீட்டில் இடம் திட்டிடுவாங்கக்கா ஒழுங்காக வாங்கிட்டு போகலாம் இதா கூட உனக்கு பார்த்து வாங்கிட்டு வர தெரியல நான் அசிங்கப்படுத்திடுவாங்கக்கா பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டுருவேன். அப்படி இல்லைனா அடுத்தலைனாக்கா பாப்பாவுக்கு கொடுக்கணுக்கா பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோன்னே. ஸோ அவங்களே வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இது வேணாமா இது ஒரு மாதிரி இருக்கு நான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கிறேன் நீ இன்னைக்கு வேணா இது வேணா எடுத்துன்னு போ எலுமிச்ச பழம் முருங்காலாம் இருக்கு பிறகு எடுத்துன்னு போ அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது கூட ஒரு சின்ன ஷார்ட் கட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடையில் போகிற வழியில் வர வழியில் அப்படின்னு பட் வேலை நிமித்தமாக சிலர் வாங்க தான் செய்வாங்க. ஒரே ஏரியாவில் ஒரே இடத்துல தான் இருக்கீங்கன்றப்போ இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு சொல்லிடுவாங்க இது வேணும் இது வேணாம் அப்படின்ட்டுலாம். கண்டிப்பாக இந்த டாபிக் பற்றி நம்ம 8 மணிலையும் பேசலாம். என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம், எப்படிலாம் நம்ம வீட்டில் வந்து சேஃபாக நம்ம வந்து இருக்கலாம், வெளியே கடைகளில் எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்றத ரஷா ரெயின்போலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிகழ்ச்சியில் நிறைவு போடலாம். எந்த திரைப்படம் வந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசித் ஸ்ரீராமோட வாய்ஸில் சஞ்சனாவும் சஞ்சனா கல்மாஞ்ச இணைந்து பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவனோட வரிகளில் லியோன் ஜேம்ஸோட மியூசிக்கில் தான் வந்துட்டே இருக்கு டிராகன் திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 101.4 எங்கே எல்லாமே சமதுள்ள

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

கடைக்கு போயிட்டு வந்துதான் அந்த டிவியை பாருங்களே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே. சண்டே ஒரு நாள் கூட எனக்கு இந்த வீட்டுல ரெஸ்ட் இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கும் தந்தைமார்களே. ஷூ சாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஊற வச்சு கொண்டிருக்கும் ஸ்டூடெண்ட்களே. நான் இன்னும் எந்திக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் மற்றவர்களே. இன்னும் பல வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் கலை வரக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ் ரஷ் ஆர் ரெயின் போல உங்களுக்காக வந்து சூப்பர் டூப்பரான சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுல முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவா அமைதா நானா எடுக்கிறேனா அப்படின்றது எனக்கே தெரியல. நம்ம இன்னைக்கு ஃபுட்டு பத்தி பேசிட்டே இருக்கும், ஃபுட்டு பத்தியே பாடல் வந்துட்டே இருக்கு. கென் கருணாஸோட வாய்ஸ்ல, அவரோட லிரிக்ஸ்ல, ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல, யூத் புது யூத் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இதரை 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: ஆவி பறக்கும் அவ வந்ததனால பூக்கடை.
2: அண்ணா ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
3: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட இந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்.
2: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தானே தருவீங்க, இப்ப என்னன்னா புதுசா பிளாஸ்டிக் கப்ல.
3: அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான்? போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவுற வேலை மிச்சம்.
2: ஆரோக்கியத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டு வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
3: என்னமா சொல்ற?
2: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
3: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
4: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்களை வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்களே, நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி இருக்கும் இல்லையா, அப்படியே ஃப்ரெஷ் தீப்பெட்டி எடுக்கும் போது வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே சும்மா கொளுத்தி போடுவோம். இது வரலையா குச்சியை கீழே போட்டு திரும்ப இன்னொன்னு கிழிப்போம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அணைச்ச மாதிரி அந்த தீக்குச்சியை பிடிக்கிற பழக்கம் எல்லாம் ஃபர்ஸ்ட் தீக்குச்சிக்கு இருக்கவே இருக்காது. இதுவே அந்த கடைசி தீக்குச்சி, கடைசி ரெண்டு குச்சி தான் இருக்குன்றப்போ அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே அணைச்சு ரொம்ப மொள்ளமா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஏத்தி விட்டு வருவாங்க, கேண்டிலோ விளக்கோ எனிதிங். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில வந்து நமக்கு எளிதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கு, அதாவது ஒரு தருணம் இருக்கும் போது பெருசா கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க. அதையோ நம்ம இந்த மொமெண்ட மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றப்ப கடைசி நேரத்துல பயங்கரமா ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. நம்ம பேசுற டாபிக்குக்கும் நீ சொன்ன வரிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் சொல்லியிருக்கேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதாவது வயசு இருக்கிறம்போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவாங்க. பல்லு இருக்கும் போது தானே பக்கோடா சாப்பிட முடியும்ன்ட்டு நல்ல ஃபுட்டு, வெளி ஃபுட்டு சாப்பிட்றதோ, அது ஹைஜீனிக்கோ இல்லை ஹைஜீனிக் இல்லையோ, அது எப்படி பேக் பண்ணதோ, இல்லை அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பைரி எதுவுமே பார்க்கறது இல்லை. கேர்லெஸ்ஸாக எல்லாமே வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நல்லா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு கட்டத்தில் ரிப்போர்ட் கார்டு வரும் பாருங்க. எங்க ஸ்கூல்ல பிரின்சிபல்ட்டு இருந்து இல்லைங்க, லேப்ல இருந்து, மெடிக்கல் லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு வரும் பார்த்தீங்களா, அதுல வந்து போல்டாகி வந்தோடனே அச்சச்சோ அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உடனே ஜிம் போறேன், நான் உடனே வாக்கிங் போறேன், நான் வந்து இனிமேல் இந்த டைத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிருவேன், நான் இவ்வளோ லிமிட் தான் சாப்பிடுவேன், போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எனக்கு ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், காப்ஸ் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ஃபைபர் இருக்கணும், இவ்வளோ ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னு வீட்டில் புரியாத லாங்குவேஜ் எல்லாம் பேசி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மண்டையை குழப்பி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ஆரம்பத்துலேருந்தே பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து அதை தான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் நான் அந்த தீக்குச்சி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ பொதுவாக வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து கைக்குள்ளே வந்து இந்த ஃபோன் வந்தது வந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி அப்படின்றதுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் நமக்கு வந்து எந்த ஒரு நோய் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ப்ரிவென்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்றத இப்போவே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு கோலமாவு கோகிலா திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. அபய் ஜோத்பூர்கார் பாடியிருக்காரு, சிவகார்த்திகேயனோட வரிகள்ல அனிருதோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
5: யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
6: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
7: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவறான். அவ முன்னால நிக்கிறான், அந்த கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவறான். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்கு தான் உனக்கு.

0: In the one-off test against Afghanistan, India will resume play at 368 for 3 in the first innings on day 2 in New Chandigarh today. Centuries from KL Rahul and captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Saira. Newspapers have noticed a variety of stories today, including the flare-up in tensions in the West Asia conflict. Sunday Pioneer writes, PM reviews economic roadmap, adding India must continue its development agenda despite global challenges. While the Sunday Statesman headlines, PM reviews economic strategy amid West Asia uncertainty. Cockroach backers swarm Jantar Mantar as 100 Sikh Pradhan ouster over paper leak, writes the Sunday Tribune in its top headline. Telangana CM calls for federal balance to safeguard citizens, writes The Hindu. Reeling rupee drags students abroad deeper into debt at home, writes The Economic Times. LPG price hiked by 29 rupees per 14.2 kg cylinder, writes Sunday Pioneer. US and Iran trade strikes near Strait of Hormuz as talks hit a wall, writes the Sunday Statesman, while another story headlines, UN Food Agency says millions are being pushed into hunger by Iran war. The Sunday Statesman, in its editorial titled Beyond Hormuz, writes the geopolitical shock created by the Iran conflict is forcing countries far beyond West Asia to confront an uncomfortable reality. Energy security can no longer be built around a single set of political assumptions. For India, the renewed importance of Venezuela is less a story about one oil supplier and more a reflection of a changing global energy map. And finally, Sunday Tribune confronts a grim reality, silent killer on our plates, WHO links unsafe food to 1.5 million deaths worldwide. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. IATA says India will be a significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat defending champions Bangladesh 3-1 to win SAF Women's Championship for record sixth time. And with that, we end the morning news. Have a great day.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
3: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
4: ரஷ் ஆர் ரெயின்போ
2: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன மாதிரிலாம் கரெக்ஷன்ஸ் குட்டி குட்டியா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது எல்லாமே. எனக்கு வந்து என்ன வாங்கணும்ன்ற டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கமோ நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் நம்ம குட்டி குட்டியா சேஞ்சஸ் என்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து தப்பான ஃபுட் சாப்பிட்றதை விட அதிகமான ஃபுட்டு சாப்பிட்டு படுத்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு அளவு வந்து இவ்வளோதான் அப்படின்னு இருக்கும்போது மேற்கொண்டு நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அதில் மெயினான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடு இலை வச்சோன்னு லெஃப்ட் டு ரைட் த கார்னர் வரைக்கும் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. நமக்கு தெரியும் நம்மளால் இவ்வளோதான் சாப்பிட முடியும்ட்டு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குன்னு எல்லாத்தையும் வைங்க வைங்க வைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நம்மளும் கொஞ்சம் வாயில் வைங்க வைங்கன்னு வச்சு சாப்பிட்ருப்போம். மறுநாள் நமக்கும் அது கொஞ்சம் வச்சு செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் அளவா ஓகே டேஸ்ட்டுக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டோமா, இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டாம் அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றோம்ல, அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கிரைண்டர் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியல அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே வந்து அரிசிலாம் ஊற வச்சிருவாங்க, அரிசி பருப்பு போட்டு கடலை எடுத்துகிட்டு போய் மாவு அரைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மாவு அரைச்சிட்டு வரும்போது சும்மா சுட சுட சுட அந்த மாவு வெளில வரும், அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த நேரத்தில் பிளாஸ்டிக் பக்கெட் யூஸ் பண்ணாமல் ஒரு தூக்கு மாதிரி ஒரு ஸ்டீலில் இருக்கிற வாலி மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச். ரொம்ப பெருசா நம்ம வந்து கடையில இருக்க கப்பு பாலித்தீன் கவர் பேசுறோம், ஆனா வீட்டுல சின்ன

0: சில விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூடு பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிருப்போம், அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமா இருக்கும். இல்லையே நான் கிளாஸ்ல தான் வச்சேன் அப்படின்னு அந்த கிளாஸுக்கு போடுற பாத்திரத்தோட மூடி பிளாஸ்டிக்ல இருக்கும். ஸோ அந்த ஆவி பறக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிளாஸ்டிக் மூடி மூடாம அதை ஆற விட்டுட்டு மூடலாம். குட்டி குட்டி குட்டி சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து காப்பாத்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்துல இருந்து சுப்லாஷினி, தனுஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து பாடிய பாடல். அறிவும் இணைந்து பாடியிருக்காரு, அவரோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு.
1: மனசுல சோகம்

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துறீங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலு.

0: உடம்ப கூலாக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த மோரை குடி.
0: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
2: வெயிலோ

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்து.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்களே, ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்போர்ட் சேஃப்டி பத்தி தான் சின்ன சின்னதா பேசிட்டு இருக்கோம். வீட்டுல என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், அதாவது அபார்ட் ஃப்ரம் நம்ம அந்த எக்ஸ்பைரி டேட் இது அதுன்னு பார்த்ததை விட வீட்டுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். சோ இப்பதான் அந்த ஒரு பாத்திரம் விஷயம் சொன்னது, நிறைய பேர் வந்து இந்த பியூர் கீ தான் வாங்குவேன், பியூரான செக்கு நல்லெண்ணெய் தான் வாங்குவேன், தேங்காய் தான் வாங்குவேன்னு வாங்க. சோ நீங்களுமே வந்து கடையில அவங்க ஒரு கவர்ல போட்டு சீல் பண்ணி தருவாங்க. சோ அதுக்கு பதிலாக வீட்டுல இருந்தே நீங்க வந்து அதுக்கு ஒரு வெசல் கொண்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வரலாம். நிறைய பேர் வீட்டுல வந்து நான்வெஜ் வாங்குவாங்க. சோ நான்வெஜ் வாங்கிட்டு ஒரு ஓரமா வச்சிருவாங்க, அது மதியானம் தானே செய்ய போறோம் அப்படின்ட்டு காலையில இருந்து மதியம் வரைக்கும் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாவே வெயிட் பண்ணிட்டே இருக்கும், என்ன யாராவது தொடுங்க பிளீஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வாங்கக்கூடிய நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா எப்படி வாஷ் பண்ணணுமோ அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணி அது ஒரு பாத்திரத்துல போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அது படுக்கு சமத்தா ஒரு ஓரமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணாம ஒரு ஹாஃப் டே போட்டு வைக்கிறது அப்படின்றது கண்டிப்பா தவறான செயல். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி அப்படியே திறந்தே நிறைய பேர் வச்சிருவாங்க, அப்படியே பாத்திரம் பாத்திரமா ஓப்பனாகவே இருக்கும். ஏதாவது காய்கறியை வெட்டி விற்க போறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காம இப்போ நீங்கள் குக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வெஜிடபிள் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு டைம் இல்லைனா அது எந்த மாதிரி கட் பண்ணணுமோ கட் பண்ணி ப்ராப்பராக அதை ஒரு பாக்ஸில் போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமைக்கும் போது எடுத்து நீங்கள் அதை ப்ராப்பராக சமைக்கலாம். சில ஐட்டம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சா தான் நல்லாயிருக்குன்றத ஃப்ரீசரில் வைங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்குன்றத ஃப்ரிட்ஜில் வைங்க, வெளியே வச்சாவே நல்லாயிருக்குன்றத வெளியே வைங்க. ஸோ எதை எது எதில் வைக்கணுமோ அதாவது அந்தந்த டெம்பரேச்சர்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட் வந்து நமக்கு சேஃபாவே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்ததா சூப்பரான சாங் அண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. டியூட் திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. சாய் அபிங்கரோட வாய்ஸ்ல பால் டபா இணைந்து பாடியிருக்காரு. இன்னும் சிலர் பாடியிருக்காங்க பால் டபாவோட லிரிக்ஸ்ல சாய் அபிங்கரோட மியூசிக்ல. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை. செய்திக்குறிப்பு: 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-2027 ஆண்டிற்கான கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு VVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்போடு சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

அப்படினால இனி எல்லாமே தூளு. வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. 8:51 ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு ரஷ்ஷிங்கே இல்லம்மா எங்களுக்குலாம் வந்து, நாங்கள் நிதானமான டேமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸோ நம்ம என்னதான் வந்து கிளினினஸ் பார்த்து பண்ணுங்க, இப்படிலாம் இருந்தால் தான் ஃபுட் சேஃப்டி, அப்படிலாம் இருந்தால் தான் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொன்னாலுமே, அதை விட ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கும் போது நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கிளீன் பண்ணியிருப்போம், பெருக்கியிருப்போம், வீட்டை துணி காய வச்சிருப்போம், டிட்டர்ஜென்ட் கையில் இருந்திருக்கோம், என்ன வேணா இருந்திருக்கும், நம்ம தானே, நம்ம கை தானே அப்படின்னு யோசிப்போம். நம்ம கையாகவே இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமே கை வாஷ் பண்ணுறது நல்லது. நம்ம வந்து சாப்பிட்றீங்களா, கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்வாங்க, ஆனால் சமைச்சல நீ கையை கழுவிட்டு சமைச்சியா நம்ம யாருமே வீட்டில் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவினா கூட நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படுத்திருக்காங்க, அதான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. லக்ஷ்மிகாந்த் அவர் வந்து பாடிய பாடல், சித்துக்குமாரோட வரிகளில் கலையரசன் தங்க

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைவு பாடலாம் உங்களுக்காக பிரதர் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. பால் தபாவோட வாய்ஸ்ல அவரோட லிரிக்ஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களை அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்காகவும் போவிடாம ஒரு விஷயம் பண்ண போறோம், அதாவது சாங்ஸ் மட்டும் பிளே பண்ண போறோம். கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் பேச்சு, நிறைய பாட்டு, அது மட்டும்தான் இந்த ஒரு மணி நேரத்துக்கான தீமா இருக்கும் போது. அதுவும் ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ் தான். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு மணி நேரம் ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சண்டே ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸாக இல்லை நான்வெஜ் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே திம்முன்னு உட்காந்துட்டுலாமா? இந்த பாட்டெலாம் கேட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் உடம்பெல்லாம் ஷேக் பண்ணி மூமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு சண்டேவாக உங்களுக்கு இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துலேருந்து உதித் நாராயணன் ஹரிணி வாய்ஸில். Stay tuned, இது நுதி 1.4 இங்கே எல்லாமே துளு.

Rainbow Rap. Rainbow Rap. ஹரிஹரன் அவருடைய வாய்ஸ்ல ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல பாடல் கேட்டு வரும்போது 9:16 ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களோட காதுகளுக்கு ஒரு மியூசிக்கல் ட்ரீட் தான் அடுத்த ஒரு மணி நேரம் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த லிஸ்ட்ல அடுத்த பாடல் சுனிதா சாரதி, ஏஆர் ரஹ்மான் அண்ட் பாப் ஷாலினி வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இந்த சாங்ல ஒரு வந்து ரொம்ப பெரிய ட்ரிக்ஸ் இருந்தாங்க, ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன, இது எல்லாமே வந்து ஒரு வார்த்தையில தான் எழுதியிருப்பாரு இவர், நம்ம ஒரு மாத்திரையில எழுதியிருப்பாரு நம்ம வைரமுத்து அவர்கள். யாக்கை திரி காதல் சுடர் இப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு வாக்கியமா அதை வந்து மீன் பண்ற அளவுக்கு ஒரு சாங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின பாடல் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த பாடல் உங்களுக்காக, ஆனா கேட்கும் போது எந்த கஷ்டமும் தெரியாது, நீங்க வந்து உங்களோட கைகளை வந்து வானத்தை நோக்கி தூக்கி அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பீட் தான் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேஜ் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
0: Rainbow Rap.
5: He's gonna rock it, na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-

யேசுதாஸ் வாய்ஸ்ல பா விஜய் வரிகள் பாடல் கேட்டு வரும்போது 9:32 ஆகிட்டு இருக்கு. எஸ், ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை அப்படியே உட்கார விடாம நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நல்லா சாப்பிட்டு உட்கார்றவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த சாங் எல்லாம் கேட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனும் ஆயிடும், அண்ட் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா மாதிரி இருக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சேவை மனப்பான்மையோட அடுத்த பாடல் உங்களுக்காக விஜய் யேசுதாஸ் வாய்ஸ்ல பில்லா திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் 101.4 சமதுள்ள

Rainbow Rap. Rainbow Rap. மகாதேவன் அண்ட் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி வாய்ஸ்ல சாங் 8 வரும்போது 9:42 ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பேச்சு நிறைய பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக இதே மாதிரி ஒரு ஃபோக் பீட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மாணிக்க விநாயகம் அண்ட் சுமங்கலி வாய்ஸ்ல தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல் ஸ்டேட்யூன். இது 101.4.

Rainbow Rap. Rainbow Rap.

சூர்யா அண்ட் ஆண்ட்ரியா வாய்ஸ்ல சவுண்ட் கேட் வரும்போது 9:52 ஆகிடுச்சு. எஸ் சார், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யாரெல்லாம் நான் போட்ட பாடல்கள்லாம் வைப் பண்ணீங்களோ அவங்களாம் ஒரு ஹைஃபை கொடுத்துக்கோங்க. நானும் செம்மையா இங்கே டான்ஸ் ஆடிட்டே உங்களுக்காக சாங் பிளே பண்ணிட்டு இருந்தேன். மீண்டும் உங்களை 10:02 வந்து உங்க மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்குற மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேம்ல வந்து சந்திக்கிறேன் நான் உங்க சந்தியாவோட. ஸ்டே டியூன்ட். இது 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோல. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மட்டும் நாங்கள் சும்மா விட்டுருவோமா?

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: கேமரா ரோலிங், ஆக்சன்.
2: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
3: ஏய், கட் கட் கட், யார் அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
4: தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோ.
5: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் தேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் வந்த வண்ணமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்கோம். யாரு அப்படின்னு பாக்குறீங்களா? இஸ் நான் உங்க

0: முடியாது. அதுக்காக ரெட் பென்ல ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டுருப்பாங்க, நான் என்ன கேட்டிருக்கேன் நீ என்ன எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அதே கேமாக விளாடுவோம், நீங்கள் சரியான ஆன்சர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆனால் கண்டிப்பாக தவறான ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது தான் கேமே அப்படின்னு சொல்லிடலாம்.
1: ஆனால் நீங்கள் ஒரு நல்ல டீச்சருங்க, இப்படி ஒரு டீச்சர் யாருக்கும் கிடைக்காது,
0: யாருக்குமே கிடைக்காதுல்ல. அதாவது நீங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கீங்களா, வாங்க நாங்கள் குழப்பி விடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேம் தான்.
1: ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம், நீங்கள் தப்பான பதில் தான் சொல்லணும், ஆனால் அந்த தப்பான பதிலையும் ஒரு சரியான பதில் இருக்கணும்.
0: அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எப்படி கலர் இருக்கோம்னா, நீங்கள் கலராக தான் சொல்லணும், சம்மந்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சுகன்யாட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் தலைமுடி என்ன நிறத்தில் இருக்கும்,
1: பச்சை கலர்
0: பார்த்தீங்களா, வெள்ளை கலர் சொல்லியிருந்தாலும் சரியான ஆன்சராக இருக்கும். நிறைய பேர் மெஹந்தி போட்டு இப்போ ரெட் கலரில் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர் ரிலேட்டடாக இருக்கணும், ஆனால் அது ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தையாக தான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற.
1: பெண்கள்னா ஒரு எண்ணம் தான் ஆன்சராக இருக்கணும், ஆனால் சரியான எண்ணாக இருக்கக்கூடாது. நிறம்னா அது ஒரு நிறமாக தான் விடை இழுக்கணும், ஆனால் சரியான விடையாக இருக்கக்கூடாது, சரியான நிறமாக இருக்கக்கூடாது.
0: அதை யோசிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இருக்கு ஆனால் இல்லை, புரியுது ஆனால் நீங்கள் சொன்னது புரியல அப்படின்றவங்களாம் ஃபோன் பண்ணுங்கள், ஒரு ட்ரை விளையாடி பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும். 298-600-38 அப்படி இல்லைனா 295-2-0-554 அப்படின்ற எங்களுக்கு. ஓகே, நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே ஷார்ப்பா ரெடி ஆயிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர் சார்.
2: சண்டை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சும்மா சூப்பரா போயிட்டு இருக்கு, அதிரடியா
0: நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு சண்டை எல்லாம்?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, நீங்க சண்டை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னதே எனக்கு இருந்து சண்டை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் சண்டையும் போட்டுக்கலயே அப்படிதான் யோசிச்சேன்.
1: நானும் ஒரு நிமிஷம் அப்படிதான், அப்படியா அது வரைக்குமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி.
0: கொஞ்ச நேரத்துக்கு கூட நம்ம இங்க சண்டை போட்டது அதுக்குள்ள வெளில தெரிஞ்சிச்சா அப்படி பார்த்தேன்.
2: அதாவது ஆக்சுவலா ஒருத்தர் இருந்தாவே கலகட்டும், இங்க ரெண்டு பேர் வேற இருக்கிறீங்களா, கேட்ட சண்டே எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஓ, சண்டே சண்டே
1: சண்டே வந்து சண்டே இல்லாம போயிட்டு இருக்குங்க.
0: இது ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்விகள் குயில் எப்படி கூவும் சார்? நிலா என்ன கலர்ல இருக்கும்?
2: நிலாவா? ஜஸ்ட் பிளாக் கலர்ல இருக்கும்.
0: சின்ன முள்ளு ரெண்டுலயும் பெரிய முள்ளு 12லயும் இருந்தா எத்தனை மணி?
2: 3 மணி.
0: சிரிச்சா வாயில என்ன தெரியும் சார்?
2: சிரிச்சா வாயிலியா? நாக்கு தெரியும்.
0: தெரியுமே நாக்கு சிரிச்சா.
1: செகண்ட் க்வெஸ்சன்ல அவுட் ஆயிட்டா. நிலா வந்து அமாவாசை எப்ப கருப்பாவும் இருக்கும்ல?
0: நிலா கருப்பா? நிலாவே இருக்காது.
1: நிலாவே இருக்காது, அது கருப்பா தானே தெரியும்.
0: ஆல்ரைட் ஆல்ரைட், குட் ட்ரை.
2: கருப்பா இருக்காது மேம்.
0: ஆமா கருப்பா இருக்காது, மறைஞ்சு போயிடும்.
1: மறைஞ்சு போயிடும்,
2: மறைஞ்சு போயிடும். அதுதான்
0: நைஸ். குட் ட்ரை சார், குட் ட்ரை, நல்லா விளையாடுங்க.
2: பல்லு காமிக்காதன்னு சொல்லுவாங்க,
0: பல்லு காமிக்காதா சொல்லுவாங்களா?
2: நாக்குன்னு சொன்னேன்.
0: பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஏன்னா நம்ம எல்லா க்வெஸ்சனையும் உங்களுக்கே கேட்டோம்னா அடுத்தனே இருக்கும்.
1: எப்படி உங்களே நாங்க குழப்பறது?
2: அது என்னமோ உண்மைதான். ஓகே,
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. ஆல்ரெடி இப்ப கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு
1: சந்திரசேகர் வந்து தெளிவா சொல்லி
0: தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, நிகழ்ச்சியில வந்து முதல் பாடல் கங்கை அமரன் மற்றும் சோனலதா அவங்களோட வாய்ஸ்ல, கஸ்தூரி ராஜாவோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு வீரத்தாலாட்டு திரைப்படத்திற்காக.
1: ஓகே, இதே மாதிரி சாங்ஸ் தான் போக போதா அடுத்த ஒரு மணி நேரம்?
0: நம்ம அப்படியே ஒரு மாதிரி வைபா போவோம்.
1: நீங்க நினைக்கிற பாட்டு நினைக்கிற டைம்ல வராது, அந்த மாதிரி பாடல்கள் எடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன்.
0: ரைட், ஆல்ரைட் மக்களே, ஸ்டேடியம் இது ரெயின்போ எஃப்எம் 91.4
1: எல்லாமே சபதுள்ள.

எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: பத்து மணி 13 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோ தான் நாங்க வந்து ரெடியா இருக்கோம். நான் அப்படின்னு சொன்னோடனே நான் சுகன்யா
1: அண்ட் நான் சந்தியா இந்த பக்கம் நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். கெட் செட் கோ சொன்னோன்னு எங்க ஓட போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்ல, கேள்வியோட ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம்.
0: அங்க கேக்குற கேள்வியை கேட்டு நீங்க ஓடாம இருந்தா போதும்.
1: ஆமா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 295205554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, கையில எத்தனை விரல் இருக்கு சார்?
2: கையில 11 விரல் இருக்கு.
1: 81 எவ்வளவு சார்?
2: 10.
0: ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நொடிகள்?
2: 100 நிமிடங்கள்.
0: 100 நிமிடங்கள்.
1: 100 நிமிடங்கள். எத்தனை நொடிகள் தான் கேட்டாங்க, நீங்க நொடிகள் தான சொல்லிருக்கணும்.
2: 100 நொடிகள் சொல்லிட்டேன்.
1: ஆ, அப்படி சொல்றீங்களா? ஓகே, ஆல் ரைட் ஆல் ரைட். கார்த்திக் சார் நல்லா விளையாண்டீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: வின்னா லூசானே நமக்கே தெரியல.
1: एक्चुअली அதுல அவர் சொன்னதுலயே ஒரு வார்த்தை வந்து எங்க வீட்ல கரெக்ட் தான். போன் பண்ண எங்க அம்மா அளவுலாம் இல்ல, டைம் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க. எங்க போன எங்க போன எங்க போன எங்க இருக்க அப்படிதான் கேட்பாங்க. அளவுல சொல்லவே மாட்டாங்க. ஹலோ வேற உனக்கு கேக்குதா, சொல்லு பதில சொல்லு அப்படிதான் இருப்பாங்க. ஆல் ரைட், அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம
0: வணக்கம்.
3: எலியனா இருந்து சண்முகத்துறை பேசுறேன்.
0: சண்முகத்துறை சார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: எலியநகர்.
0: எலியநகர்ல இருந்து ரெடியா இருக்கீங்களா?
1: தூக்கணாங்குருவி
0: கூட்டுல எத்தனை அறைகள் இருக்கும்?
1: மீன்கள் எங்க வாழும் சார்?
0: நன்றி. ஓகே, நிறைய சாங்ஸ் வந்து நான் கேட்கணும்ன்ற ஒரு மூட் வந்துட்டேன் சந்தி. எனக்காக ஒரு பாட்டு போடுங்க.
1: உங்களுக்காக, அதாவது உங்களை வந்து வர்ணிச்சே ஒரு பாட்டு போடுவா?
0: ஐயோ,
1: அப்படி ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன், மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கையம்மரோட வரிகள்லாம் இளையராஜாவோட இசையில வந்துட்டு இருக்கு. பொன்மனசெல்வன் திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 104.
0: இங்க எல்லாமே சமதுள.

0: எப்படி உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ண சாங் சூப்பரா இருக்கா?
1: போட்டாங்க
0: எங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி,
2: ஆ சொல்லுங்க.
0: உங்களுக்கான क्वेश्चंस கேட்றலாமா?
2: ஆ கேளுங்க.
0: பேப்பர் காத்துல என்ன பண்ணும்?
2: பேப்பர்
1: பேப்பர் அப்படி என்பதை ஆன்சராக எடுத்துக்கொள்ளப்பட்டதால் நீங்க அவுட் ஆயிட்டீங்க.
0: பேப்பர் காத்துல என்ன பண்ணும்னு கேட்டா சார்.
2: இது புரியல. பேப்பர்
0: காத்துல என்ன பண்ணும்?
2: பறக்காது.
0: பறக்காது. இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க பேப்பர்.
1: சரி, இன்னொரு क्वेश्चन கேக்குறேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரு क्वेश्चन. ஓகே, பஞ்சாயத்து என்ன மரத்த கீழே நடக்கும்?
2: இது தென்னமரம்.
0: தென்னமரத்த கீழே நடக்குமா? டிசம்பர் பூ என்ன கலர்ல இருக்கும்?
2: சிவப்பு.
0: சிவப்பு கலர்ல இருக்குமா? நன்றி நன்றி சார், நன்றி. நீங்க லாக் ஆக கூடாது, டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் சொல்லணும்.
1: ஆமா, லாக் ஆனீங்கனா அவுட்.
0: ஆமா, யோசிச்சு சொல்லணும், ஈஸியா சொல்லணும். நீங்க டக் டக்குன்னு சொல்லும்போது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு சார்.
1: அடுத்த காலர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
3: திருமொழி திருமாவளவன் நச்சம் பேசுகிறோம். ரெண்டு பேரும் நல்லா இருங்க. இருவர் நலவா?
0: நலமா இருக்கும் சார், நலமா இருக்கும் சார். கேள்வி கேட்டலாமா?
3: ஆ கேட்கலாம், கேளுங்க.
1: ஓகே, மார்ச் 18க்கு அடுத்த நாள் என்ன நாள்?
3: ஐயோ, மார்ச் 18 நாள் அடுத்த நாள்.
1: இது இப்படி எல்லாம் டைம் கடத்துறாங்க.
0: வணக்கம்.

0: ஹலோ வணக்கம். இதுவரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க சார்?
0: மாரிச்செல்வம், தாம்பரம்.
1: தாம்பரம்ல இருந்து மாரிச்செல்வம் சார். உங்களுக்கான கேள்வி கேட்டறலாமா?
0: கேளுங்க.
1: கீரை என்ன நிறத்துல இருக்கும் சார்?
0: சிவப்பு.
1: சிவப்பு கலர்ல கீரை இருக்கும் சார்?
2: ஆமா.
1: என்ன
0: போடணும்?
1: வண்டி போலாம் அப்படின்னு மீனிங்கா? புடிச்சிருவாங்க சார், புடிச்சிருவாங்க, தப்பு சொல்லக்கூடாதுங்களா? அப்புறம் எங்க பேர் ஏதாவது சொல்லிட போறீங்க, அவங்க தான் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. நன்றி நன்றி சார், நல்லா விளையாடுங்க. நன்றி.
2: பயிற்சி தேவையோ?
1: ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: கணபதி சார், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: ஓகே.
1: 9ல 1 கூட்டினா என்ன வரும்?
3: 7 வரும்.
1: 7 வரும். ஜீப்ரா கிராசிங்ல என்ன பண்ணனும்?
3: மீட்டர்.
1: ஜீப்ரா கிராசிங் சார்.
3: ஒன்னு புரியல எனக்கு. மீட்டர்.
1: மீட்டர் இல்ல சார்,
2: நடைபாதையில நமக்கு வந்து கிராஸ் பண்றதுக்கு ஒரு வரி லைன்ஸ் மாதிரி போட்டுருப்பாங்கல்ல,
1: கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை இல்லன்னா மஞ்சள் கருப்பு.
3: ஆமா.
1: அதுல என்ன பண்ணனும்?
2: நிகழ்ச்சியில்
1: அடுத்ததா வந்து ஒரு அருமையான பாடல் வெயிட்டிங் இருக்கு. அதாவது ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் இந்த பாட்டை வந்து நாங்க வந்து அதிகமா பாடியிருக்கோம். அப்படி மாதிரியான ஒரு பாட்டு, பவதாரணியோட வாய்ஸ்ல, பழனிபாதியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில, அழகி திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே சம்மதுள்ள

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி விடையா இருக்கணும், ஆனா தவறான விடையா இருக்கணும். அப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதே பிரமா

0: அப்பா இப்படிதான் நான் எக்ஸாம் எழுதுறேன் யோசிப்பாங்க எல்லாரும்.
1: ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த காலர், வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நான் வந்து இப்ப உலகத்தரமா இந்த கேள்விகளோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் இந்த நேயர்ன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க சார்?
2: சந்தியா மேடம் வணக்கம். சுகன்யா மேடம் ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
1: பேரை சொல்லிடுங்க சார். எங்க பேரெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றீங்களே.
2: பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில்குமார் மேடம்.
0: செந்தில்குமார் சார் ரெடியா இருக்கீங்க?
2: என்ன மேடம்
0: பேர் இவ்ளோ சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க? நாங்க அப்படியே வெயிட் பண்றோம். யாரு யாரு அப்படினு?
1: பூச்சிக்கு எத்தனை கால்?
2: 24 கால்.
1: பட்டாம்பூச்சிக்கு எத்தனை இறக்கைகள்?
2: அது 10 15 இருக்கும்.
1: பேய் கனவா மீனுக்கு எத்தனை கால்?
2: அது ஒரு 20 இருக்கும்.
0: 20 இருக்கும். அப்படியே அடிச்சு விட்டார். ஓகே நன்றி நன்றி சார் நன்றி.
1: அவருக்கு எண்களா கேட்டதுனால எல்லாமே ஈஸியா தான்
0: இருக்கு. ஆமா ஈஸியா.
1: இது ஒரு ட்ரிக்ஸ் நினைக்கிறேன். சூப்பர்ங்க. நன்றி.
3: ஒரு பக்கம் சுமன் கேட்டு
0: செயல்படக்கூடாது. அதனால எங்களுக்கு வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. வேற எதுவும்
1: நன்றி.
0: ரொம்ப நேரமா யாராவது அவுட் ஆகுங்கன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம்.
3: ரொம்ப ஏமாந்த மாதிரியா இருக்கு எனக்கு.
1: போயிடலாமா?
0: தூரத்துல இருக்க ஒருத்தர் எப்படிமா கூப்பிடுவீங்க?
1: இசையில வந்துட்டே இருக்கு. 101.4
0: இங்க எல்லாம் வயசு.

நான் உங்க கிருபிகா நெல்சன், சிங்கர், லிரிசிஸ்ட் அண்ட் தமிழ்நாடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல.

0: எங்களுக்கு வணக்கம்
1: முதல்
2: கேள்வி, சைரன்ல என்ன கலர் லைட் எரியும்?
1: பச்சை கலர்.
0: பச்சை கலர். அண்ணனோட அண்ணனை எப்படி கூப்பிடணும்? என்ன கூப்ப? கண்ணான்னு கூப்பிடணுமா?
1: கண்ணா. கண்ணா.
2: வாட்ச்ல எத்தனை முள்ளு இருக்கும்?
1: 12 முள்ளு.
0: 12 முள்ளு. 9 பிளஸ் 1 என்னது?
1: 7.
2: 218 ல இருந்து காலை கழிச்சோனா என்ன வரும்?
1: 210.
0: 10 வந்துருமா? ரைட் ரைட். நன்றி நன்றி மா. நன்றி.
2: நல்லா விளையாடுங்க. சட் சட்னி ஹோனிங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதாவது நமக்கு பயிற்சி வேண்டுமோ இல்லையோ, அவங்க எல்லாம் ரொம்ப பயிற்சி பெற்று வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாரங்க பேசுறீங்க சார்?
3: வண்டலூர் குளப்பாக்கம் வெங்கடேஷ் மேடம்.
0: வெங்கடேஷ் சார், விளையாட ஆரம்பிக்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே. வாழைப்பழத்தோல் என்ன நிறம் சார்?
3: வாழைப்பழம் சிவப்பு மேடம்.
0: வாழைப்பழம் சிகப்பா இருக்கு சார்.

0: செவ்வாழை.
1: சிகப்பு பச்சை மஞ்சள் தவிர நீங்க வேற ஏதாவது சொல்லிருந்தீங்கன்னா வின் பண்ணிருப்பீங்க.
2: வணக்கம்,
1: யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம், கோயம்பேடு பார்த்திபன் சந்தியா மடத்துக்கும் சுகன்யாக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் பார்த்திபன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
3: நிகழ்ச்சி கலக்குது.
1: நன்றி நன்றி சார், நன்றி.
0: என்ன கலர்ல இருக்கும்?
1: மாமரத்துல என்ன காய்க்கும் சார்?
3: மாமரத்துல புளியமரம் காய்க்கும்.
0: கடல் அலை என்ன கலர்?
3: பச்சை கலர்ல
1: இருக்கும். காக்கா என்ன கத்தும்? நினைக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சைந்தவியோட வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ரகுநந்தன் அவரோட கம்போசிங்ல தான் வந்துட்டே இருக்கு, சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக.
0: ஸ்டேஜ் 101.4
1: எங்க எல்லாமே சமதுல.

பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: go!
1: விளையாட்டுக்கு
2: என்ன
3: வாங்குவீங்க?
1: அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிள் தான், மலையேறினா என்ன வாங்குவீங்க தான் கேட்டாங்க, வேற எதுவும் கேட்கல.
4: உங்களுக்கான
1: கேள்வி கேட்டுலாமா? ஆம்புலன்ஸ் என்ன நேரத்துல இருக்கும் சார்?
4: வெள்ளை நிறம்.
1: வெள்ளை நிறத்துல தான் சார் இருக்கும். சரியான
3: அவுட் ஆயிட்டீங்க.
1: வேற நிறம் சொல்லணும் நீங்க. பட் பரவாயில்ல, நல்ல ட்ரை. நன்றி சார், நன்றி.
3: நிறைவுல
1: நம்ம ஜெயிக்கிறோம் பாத்தீங்கன்னா,
3: ரெண்டு காலர் கிட்டே ஜெயிச்சிட்டோம்.
1: ஓகே, ஆல் ரைட். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் ரொம்பவே ஜாலியா போச்சு அப்படின்னு நம்புறேன் நானு. நீங்க நம்புறீங்களா?
3: எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் வந்து தோணுது சந்தியா, இது சரியா தவறான்னு தெரியல. நான் வின் பண்ற வரைக்கும் நான் இந்த கேமை கொண்டு போக வேண்டாம், வின் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன்டான்ற மாதிரி லாஸ்ட் ரெண்டு காலர் கிட்ட வின் பண்ண உடனே ஒரு மணிக்கு வந்து சந்திக்க போறேன் சந்தியா. நீங்க?
1: நான் கிளம்பிட்டு மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன் நேயர்களே. Until then, it's Tata, bye-bye from Sandhya.
3: Okay, உங்களுக்கும் ஒரு பை பாய், சந்தியாக்கும் ஒரு பை பாய். டேக் கேர்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வெயில் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: அடுத்த நிகழ்ச்சி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2020 ஏப்ரல் மாதம் 24 அன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று பிரதமரால் தொடங்கப்பட்ட ஸ்வமித்வா திட்டம் கிராம குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு உரிமைகளின் பதிவு வழங்குவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார மாற்றத்திற்கு ஊக்கமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நில எல்லையை வரையறுத்து வரைபடமாக்கலில் மேம்பட்ட ட்ரோன் மற்றும் GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த திட்டம் சொத்தை பணமாக்குதலை ஊக்குவிக்கிறது, வங்கி கடன்களை அணுகுவதை எளிதாக சொத்து தகராறுகளை குறைக்கிறது, கிராம அளவில் விரிவான திட்டமிடலை ஊக்குவிக்கிறது. உண்மையான கிராம சுயராஜ்யத்தை அடைவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த முன்முயற்சி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்துவதற்கும் அதை தற்சார்பாக மாற்றுவதற்கும் கருவியாக உள்ளது. கிராமங்களில் வசிப்போருக்கு வீடுகள் மற்றும் நிலத்திற்கான சட்டப்பூர்வ உடைமை அட்டைகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. ட்ரோன்களும் சிறப்பு வரைபட கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளன. ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் பெறப்படும் சொத்து அட்டைகளை கொண்டு வங்கியில் கடன்கள் பெற முடியும். தேசிய தகவல் சேவை மையத்தின் உதவியுடன் நில அளவை துறையால் இந்த திட்டம் செயலாக்கப்படுகிறது. இந்தியாவில் கிராமப்புற நிலத்தின் கணக்கெடுப்பும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதும் முழுமையடையாமல் இருந்தது. பல மாநிலங்கள் கிராமங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை வரைபடமாக்கவோ அல்லது ஆவணப்படுத்தவோ தவறிவிட்டன. சட்ட ஆவணங்கள் இல்லாத நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களை முறையான பதிவுகள் இல்லாதவர்களாக ஆக்கியுள்ளது. இது அவர்கள் தங்கள் வீடுகளை மேம்படுத்த நிறுவன கடன் பெற அணுகுவதையோ அல்லது கடன்கள் மற்றும் பிற நிதி உதவிகளுக்கான அடமான சொத்தாக தங்கள் சொத்துக்களை பயன்படுத்துவதையோ தடுக்கிறது. பொருளாதார அதிகாரம் அளித்தலுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சொத்து ஆவணங்களின் இன்றியமையாத முக்கியத்துவத்தை உணர்ந்து ஸ்வமித்வா திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நில பதிவேடுகளை உருவாக்குதல் மற்றும் சொத்து தொடர்பான தகராறுகளை குறைத்தல். கிராமப்புற இந்தியாவில் உள்ள குடிமக்கள் தங்கள் சொத்தை நிதி சொத்தாக பயன்படுத்தி கடன்கள் மற்றும் பிற நிதி சலுகைகளை பெறுவதற்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதல். சொத்து வரி நிர்ணயம்: இது பகிர்ந்தளிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு நேரடியாக சேரும் அல்லது மாநில கருவூலத்தில் சேர்க்கப்படும். எந்த ஒரு துறையும் தங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கணக்கெடுப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் GIS வரைபடங்களை உருவாக்குதல். GIS வரைபடங்களை பயன்படுத்தி சிறந்த தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் ஆதரவளித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த ஸ்வமித்வா திட்டம். உலகில் பொருள் வளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் நிலம் ஓர் அத்தியாவசிய வளமாகும். அறிக்கைகளின்படி இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் நில மோதல்களின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஸ்வமித்வா திட்டம் உள்ளூர் மட்டத்தில் மோதல்களுக்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான உயர் தெளிவு திறன் கொண்ட டிஜிட்டல் வரைபடங்கள், பள்ளிகள், சமூக சுகாதார மையங்கள், ஆறுகள், தெருவிளக்குகள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வழிவகுக்கும். நிதியை திறம்பட ஒதுக்கீடு செய்தல் மற்றும் அணுகுதலை அதிகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஸ்வமித்வா திட்டம். இதன் முக்கிய விளைவு மக்கள் தங்கள் சொத்தை பிணையமாக வைத்து பணமாக்க உதவுவதாகும். மேலும் சொத்து வரி விதிக்கப்படும் மாநிலங்களில் சொத்து வரியை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இது முதலீடுகள் அதிகரிப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் வழிவகுக்கிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

டடாங், நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது நம்மளோட கண், கை, கால், விரல் இப்படி எல்லாமே வந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லணுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, தையல் வேலையை தான் வந்து இது எல்லாமே ஒரே டைமில் எல்லாமே வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலைன்னு சொல்லலாம் இதை. ஆனால் வந்து பாருங்களேன், தனித்தனியாக கை, கண், மூளை இப்படி எல்லாமே வேலை பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக ஒரு துணியை வந்து தச்சு அழகாக கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டக்குன்னு ஊசி ஒடிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஊசி கையில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயமே வந்து அதை பற்றி தான். அதாவது நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அந்த நெருக்கடியான சுச்சுவேஷனில் அந்த பிரச்சனையை வந்து உங்களை நம்மளே கூலாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் சமாளிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி என்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த ரெண்டு நம்பரை போட்டு கால் பண்ணுங்கள். 044 முன்னிணைப்பாக போட மறந்துடாதீங்க. ஸோ எப்படியெல்லாம் சமாளிப்பீங்க அப்படிங்கிறத வந்து என்கிட்ட மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டுங்க. கேஜே யேசுதாஸ் அண்ட் சாதனா சர்க்கம் சேர்ந்து பாடின பாட்டு. வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. பூவெல்லாம் உன்வாசம் படத்துக்காக காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் அப்படிங்கிற பாட்டு. ஸ்டேடியோன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: வாங்கினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 12:14 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெருக்கடியான சுச்சுவேஷனில் நம்மளை நம்மளே கூலாக்கி எப்படிலாம் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேர்கள் லைனில் இருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, உங்களோட நெருக்கடியான சுச்சுவேஷன்ல எப்படி எல்லாம் வந்து நீங்க உங்களை கூலா வச்சுக்கிட்டு சமாளிப்பீங்க?
2: நான் எப்ப எப்பவுமே ஜாயிட மேடம், போகல பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு நேரம் புக்ஸ் போய் போக மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டு அம்மா திட்டுவாங்க, என்ன வேலை செய்வேன், நான் செஞ்சிருவேன். இருந்தா கூட அந்த டென்ஷன் நமக்கு வரும் இல்ல, அம்மா திட்டுறேன்.

0: கோவப்பட மாட்டீங்க
1: உங்க அண்ணன்
0: எங்க அண்ணன் வந்து நான் டிகிரி முடிச்சிருந்தோம் அடுத்த டிகிரி படிச்சு நாள் பண்றேன், நீ இதெல்லாம் போகும் படிக்காத, நீ நான் படித்தான் சொல்லணும், எதுக்கு திரும்ப எங்க அம்மா அங்க அண்ணன் திட்டுவாரு, நான் சொல்றது போக மாட்டேன் சொல்லி அடி போற வர அது அங்கிதான் வேணும் திரும்பணும்.
1: ஓ ஓ ஓ ஓ ஓ சரி சரி, நீங்க என்ன வேணாலும் டாபிக் வைங்க, நான் இதுதான் சொல்லுவேன். நன்றி, ரொம்ப கரெக்ட். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்களா? நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க மேம், வெயில் சூப்பரோட.
1: வெயில் சூப்பரோட. சரி மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை நீங்களே எப்படி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன்ல உங்களை கூலா வச்சுக்கிட்டு நீங்க அந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பீங்க, அதுதான் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சொல்லுங்க.
2: எவ்வளவு நெருக்கடியான வந்தா கூட நம்ம எஃப்எம் கேக்குறதுனால அது வந்து நாங்க வந்து அது சட்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கான பொறுமை எங்களுக்கு கொடுத்தது. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காலையில நேரத்துக்குதான் ரொம்ப பரபரப்பா இருக்கணும். அப்ப கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் காய்கறி நறுக்கி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த நெருக்கடியான நேரங்கிறது தவிர்த்துக்கலாம். அந்த காலையில கொஞ்சம் எல்லாம் ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம், அதுதான் நெருக்கடியான நேரம். ஒரு பணம் அந்த மாதிரி இது வரும்போது கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், மருத்துவம் இதுக்கு காப்பீடு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த நெருக்கடியான நேரத்தையும் நம்ம சமாளிக்கலாம். அதெல்லாம் நாங்க வானொலி கேட்டு உங்களோட ஆலோசனைகள் படி நாங்க நடந்துகிட்டு இருக்கோம்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம். நிறைய நேயர்கள் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன்.
1: ஓகேமா, ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சாந்திமா.
3: நெருக்கடியான சிச்சுவேஷன்னா அதெல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த ஒர்க்கை நம்ம பிஸியா வச்சுக்கணும். நம்ம வேலை லைனா வந்துட்டே இருக்கோம், நெருக்கடியா இருக்குன்னு உட்காந்துட்டா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி சோகமா இருக்கும். ரெண்டாவது நாள் கடவுளே கொஞ்சம் அதை சரிப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர்ல கூட இது இப்படி இருக்கு, ஒர்க் ஒரு மாதிரி போகுதுன்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டே அதுவே சால்வ் ஆயிடும்,
1: பழகிடும்,
3: வரும் சால்வ் ஆயிடும்.
1: ஆமா, முக்கியமா பழகிடும்.
3: அது எப்படி சால்வ் ஆகும் தெரியல, சால்வ் ஆயிடும். அந்த நம்பிக்கையிலே ஓட்ட வேண்டியதா, அதுவும் சரியாயிடும். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு.
1: போற போக்குல போவோங்கிறீங்க. மண்டையில போட்டுக்காம நம்ம பாட்டுக்கும் கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகேமா, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க இங்க இருந்து?
4: எனக்கு வந்து எந்த நெருக்கடி வந்தாலும் ஆனா எனக்கு வந்து இந்த எஃப்எம்ல வந்து உங்ககிட்ட பேசிட்டு ஆச்சார்கிட்ட பேசிட்டு ரெண்டாவது அந்த கவிதா கிட்ட பேசுறேன் பாரு, எனக்கு சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க.
1: ஆஹா, கவிதாட்டை பேசுறதுதான் சந்தோஷத்தை கொடுக்குதா உங்களுக்கு?
4: ஆமா ஆமா, கவிதா கிட்ட பேசிட்டுதான் ரொம்ப சந்தோஷம்.
1: ஐயோ, வெளியில ஒரே வெயில், உள்ள ஒரே குளிருதுங்க, ஐசா வைக்கிறீங்களே. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் என்னை படைத்ததாலே. என்ன ஒரு அழகான பாட்டு. மின்சார கண்ணா படத்துலேருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிருக்கோம். ஹரிஹரன் அண்ட் சுஜாதாவோட வாய்ஸில், நாமத்துக்குமாரோட வரிகளில், தேவாவோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 12:26 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. உங்களோட நெருக்கடியான சுச்சுவேஷனில் உங்களை கூலாக வச்சுக்கிட்டு எப்படி அந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்பரை மீண்டும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கலாம். உங்களை எப்படி கூலாக வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை சமாளிப்பீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். இது சிநேகிதிகளுக்கான நிகழ்ச்சி.
1: ஓ, மகளிருக்காக நிகழ்ச்சியா?
0: ஆமா. நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. அந்த அரை மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் ஆண்கள்லாம் கால் பண்ணாமல் நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுக்கிட்டு பெண்கள் மட்டும் கால் பண்ணிங்களா அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-05-54 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க மாலி தேவியம்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க. சொல்லுங்க.
2: எனக்குலாம் பெரும்பாலும் இந்த கடையில இருக்கும்போது இக்கட்டான நிலை வரும். விட்டுட்டு போயிருவாங்க, நம்ம அந்த இடத்த அந்த இதை பாக்கணும் அப்படிங்கும்போது எதையும் என்னால சமாளிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துடும் முதல்ல எனக்கு. நம்ம இருந்த அத நம்ம வந்து நம்மளால தெரியாதுன்னு சொன்னாதான் நம்மளுக்கு வந்து அது ஒரு பயம் இருக்கும். நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த பணங்கள் சில நேரத்துல நம்மளுக்கு இக்கட்டான நல்லா வந்து கூட நம்ம எங்க வச்சிருக்கோமோ அதை எடுத்து கூட நம்ம அது பண்ணிக்கலாம்.
0: டக்குன்னு வந்து ஒரு வெள்ளம் அரை கிலோ, தேங்காய் அரை கிலோன்னு கேட்டா குடுத்துருவீங்க?
2: குடுத்துருவேனா? அப்புறம் வீட்டுல நம்ம விட்டா கூட இப்ப இக்கட்டான நிலையில ஏதோ சாப்பாடு செய்ய முடியலன்னா கூட டக்குன்னு நம்மகிட்ட இருக்கதை எடுத்து வச்சு செஞ்சு குடுத்துடலாம்.
0: சூப்பர் சூப்பர். ஒரு கல்ல கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அந்த கல்லு வந்து பெருசா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமா,
0: அந்த மாதிரி.
2: இப்ப மலையில ஏறும் போது ஐயோ நம்ம எப்படி ஏற போதும்னு நினைக்கூடாது, ஏறுவோம்
0: ஏறுவோம்.
2: அப்படிங்கிறாங்க.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றி.
2: அதுல அதுதான் அதுல நம்ம மலையா நினைச்சிட்டு ஒருத்தர் கத்துக்கோங்க இன்னொன்னு அப்படி வச்சிடணும். அது நம்ம வார கஷ்டப்பட்டு நம்ம பொறுமையா நின்னுங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது அவங்கள நம்ம அணுகுமுறை இருக்கு. நம்மகிட்ட நம்மளுடைய அணுகுமுறையும் அவங்கள நம்மளுக்கு காத்து வாங்கிட்டு போவாங்க.
0: சூப்பர்மா,
2: சமாளிக்க தெரியணும்.
0: நன்றி, நன்றி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி.

0: நன்றி.
1: தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: FM2 வந்து பொலினாலும் இங்க எல்லாமே சமதோடு.
1: நேரம் 12:31 அப்படின்னு சொல்லும் போதே 32 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நெருக்கடியான நேரங்கள்ல உங்களை கூலா வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை எப்படியெல்லாம் சமாளிப்பீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 2986003 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து என்கிட்ட உங்களோட விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு போன நேயர் வந்து சொன்னாங்க பாருங்கள், மளிகை கடையில் இருக்கும்போது தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுட்டு போகும்போது நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு வந்துட்டாங்க, ஜாமான் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுனா அதை நான் வந்து நேராக பார்த்துருக்கேன். வந்து எங்கள் வீட்லேயே அது வந்து அந்த விஷயம் நடக்கும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. அந்த மளிகை கடை வச்சுருக்கும்போது எங்கேயாச்சும் வெளில போகணும் இல்லை ஜாமான் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி போனால் அப்போ வந்து எங்கள் அம்மாவை தனியாக தான் விட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டிலேருந்து என் தம்பியோ இல்லை தங்கச்சியோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து கடையில் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களால சமாளிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷனில் வந்து எதை மாற்றி ஏற்றி கொடுக்குறது, சில பேர் கொடுக்காம விட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட சில டைம் நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. போக போக பார்த்திங்கன்னா அப்படியே அதை சமாளிக்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கள் அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து இப்போ யோசிச்சு பார்த்தா என்ன தனியாக கடையில் விட்டு போனால் உட்காந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன், தவிர ஜாமான் கொடுக்கறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து அசால்ட்டாக வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் சரி, எங்கள் அம்மாவும் அப்படி தான். இந்த ரெண்டு பேர்ட்டே தான் இந்த விஷயங்களை வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொழுது அன்றைக்கி தின்னுக்கிட்டே இருந்தால் அப்புறம் வியாபாரம் எப்படி ஓடுறது? நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுங்க இங்கேருந்து?
2: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க வள்ளிம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேனே, வள்ளிக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுங்கம்மா, உங்களை வந்து ஒரு பிரச்சனையில நெருக்கடியான சிச்சுவேஷன்ல உங்களை கூலா வச்சு எப்படி சமாளிப்பீங்க அந்த பிரச்சனையை?
2: எப்படின்னா பத்தி யார்ட்டையும் பேச மாட்டேன்.
1: யார்ட்டையும் பேச மாட்டேங்க
2: இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டென்ஷன் குறையலன்னா புத்து பாட்டுலாம் படிக்கிறப்ப.
1: சூப்பரா இருக்கே.
2: அதோட கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆயிடும்.
1: உண்மையாவே இதுவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. உண்மையா வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஐயோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிக்காம இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறது வந்து நம்ம மனசை வந்து உண்மையாவே சாந்தப்படுத்தும். சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. நேச்சில் தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்போம். கண்ணதிரி தோன்றினால் அப்படிங்கிற படத்துலேருந்து சந்தா ஓ சந்தா அப்படிங்கிற பாட்டு, ஹரிணியோட வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. அவ்வளோ ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டான பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோல்.

0: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று

0: இதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு, ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும், நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமான 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை கூலாக வச்சுக்கிட்டு எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய நேர்கள் வந்து அவங்களோட விஷயங்களை ஒவ்வொன்றா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் நிறைவுக்காளராக ஒருத்தவங்க வராங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துமா?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களாம்மா?
1: சூப்பரா இருக்கோங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: காத்து அடிக்குது இப்போ, காத்து குளிர்ச்சி கிடைக்குது,
0: காத்து குளிர் காத்து.
1: ஆமாங்கம்மா, இவ்வளவு வெயில் அடிச்சாலுமே இந்த வருஷம் ரொம்ப அதிகமான வெயில் தாக்கம் இல்லை எங்க.
0: ஆமா ஆமா, காலைல வந்து 11 மணிக்கு வரும்போது இது காலைல 11 மணியா இல்ல 1 மணியாங்கிற மாதிரி சந்தேகம் எனக்கே இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெயில். சொல்லுங்கம்மா.
1: இந்த பக்கம் மரங்கள் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்குது.
0: சரி சரி சரி சரி, சொல்லுங்கம்மா. நீங்க வந்து நெருக்கடியான சிச்சுவேஷன்ல எப்படி உங்களை கூலா வச்சுக்கிட்டு நீங்க சமாளிப்பீங்க?
1: நான் வந்து எப்பவுமே இந்த நிலை மாறும் நினைப்பேன்ப்பா.
0: ஆஹா,
1: இந்த நிலை மாறும், மாற்றங்கள் தான் மாறாதது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விதைச்சிட்டணும்
0: எங்களே.
1: அது வந்து எப்பவுமே ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும் நம்மளுக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர்.
1: நிறைய பேர் என்ன செய்வாங்க, இது இப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரே ஒரே கோபம் ஏற்படுறது, வெறுப்பு ஏற்படுறது, இது சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளேயும் ஒரு ஆழ விதைய உண்டியல்லாங்க. அப்படின்னா இல்லாம இது அடுத்த கட்டத்திலுமே நகர்த்தக்கூடியதுதான், அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு நன்மை கிடைக்கலாம், இதுல இருந்து நம்மளுக்கு விடை கிடைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் தன்னம்பிக்கையோட அந்த போராடி ஜெயிக்கும் போது நான் அந்த மாதிரிதான் எப்பவுமே இருக்கும்போது நான் இருக்கிறதுனால எல்லாமே டேகிடிசியா தான் எடுத்துக்கிறேன். நேற்று 80 உடைந்து போன பானை, நாளை 80 மனிதன் எதிர்மேல் இருக்கும் பூனை, இன்று 80 ஒரு அழகான வீணை. அதை ஈஸியா உண்மையிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இங்க. இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற நிமிஷம் கூட ஒரு சொருக்கமான நிமிஷம் தான் எனக்கு. இந்த பேசும்போது எவ்வளவு ரிலாக்ஸ் கிடைக்குது. உன்னை பற்றிக்கிறேன் உங்கம்மா. பெண்கள்
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: ஆண்கள் வந்து நண்பர்களோட பேசுவாங்க, பல இடத்துக்கு போவாங்க, ஆனா நம்மள மாதிரி நம்ம வந்து ரொம்ப அதிகமான சகஜ நிலையில அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது. ஏன்னா நம்ம கட்டுப்பாடு அப்படி, தமிழ இந்தியாவிலேயே நம்ம கட்டுப்பாடா இருக்கும். அதனால நம்ம ஏதாவது ஒன்ன பின்பற்றி ஒரு நல்ல புத்தகங்களை வாசிக்க பழகிக்கிறேன்னா வானொலி கேட்டுட்டு உங்கள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அப்போ எல்லாமே மறந்துடும், துன்பங்கள்லாம் ஒரு புகழ் மாதிரி அப்படி நெருங்கி ஓடிடும். இப்ப பேசுற நிமிஷத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அது மாதிரியே எல்லா நிமிஷங்களுமே நான் ஏத்துக்கிற போது எனக்கு வர்ற எல்லாமே பறந்து ஓடிடுதுங்கம்மா. எதுவுமே எந்த நிக்கிறது கிடையாது, எந்த துன்பங்களுமே.
0: சூப்பர் சூப்பர்,
1: மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும்.
0: எல்லாமே மாறிட்டே இருக்கும்போது எதுக்கு உட்காந்து கவலை பண்ணுங்கிறீங்க?
1: அழஞ்சிருக்கலாம், தெரியக்கூடாது. அடுத்தவங்க நம்ம பாராட்டல, நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க, அங்கீகாரம் கொடுக்கல எல்லாம் நினைக்க கூடாது. நம்மளுக்கு நாமே சபாஸ் கொடுக்கறோம், நம்மளுக்கு நாமே அங்கீகாரம் கொடுக்கறோம், நம்மளுக்கு நாமே பாராட்டிக்கிறோம். எந்த நேரம் எனர்ஜியோட சக்தியோட உழைச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனா கடமைகளை கரெக்டான முறையில செய்யணும், அது மட்டும்தான் நம்மளோட கடமை.
0: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றிமா, நன்றி. நிறைவுக்காலராக வந்து எவ்வளோ அழகான விஷயங்கள், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. நேற்று 80 உடைந்த பானை, இன்னைக்கு அப்படிங்கிறது மதில் மேலே போனியா, நாளைக்குங்கிறது வந்து கையில் உள்ள வினயங்கடி மாதிரி, சாரி நாளைக்குங்கிறது மதில் மேல் போனியா, ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு போனாங்க. ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்காம கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அப்போ ரொம்ப பயந்துருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அழுது கூட இருப்போம், ஏன் உடஞ்சி போயிருப்போம். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக வரும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு பிரச்சனை வந்தவுடனே டக்குன்னு பதட்டமாகாமல் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அதை நம்ம செயல்படணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரச்சனை வருது ஆனால் அது உடனே வரப்போகிறதுல கொஞ்சம் தூரமாக வருது, தள்ளி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம உடனே முடிவெடுத்து நம்ம டென்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வரும்போது பார்த்துக்கலாம், எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ சூப்பராக வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அஜய் கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வருது நிறைவு பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற படத்துலேருந்து கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படிங்கிற பாட்டு, ஒரு சூப்பரான பாட்டு. கார்த்திகோட வாய்ஸில் முத்துக்குமாரோட நான் முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டிருக்கு. அடுத்த ஒரு மணி நேரம் திரைகானம் கேட்க போகிறீங்க. 60-70களில் வந்த மனதை விட்டு நீங்காத இனிமையான கானங்களோடு உங்களோடு பயணிக்க போகிறது நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலேருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, எவ்வளோ அழகாக பாடியிருக்காரு அப்படின்னு தோணும். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ஹைஃபையோட இந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வாங்க. ஸ்டே டியூன்ட் இந்த 101.4.

பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:09 ஆகிட்டு இருக்கு. எஸ் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 வழங்கும் செய்தி குறிப்பு 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் போலட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் உங்களுக்கு

பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே சில நேரங்களில் சில பாடல்களை கேட்கும் போது நம்ம மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும்ல, இனம் புரியாத ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வந்து போனாலும் இங்க எல்லாமே தோல்வி.
1: ஒரு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70களில் வந்து நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடல்கள் தான். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா அப்படிங்கிற எவர் கிரீன் காம்பினேஷன்ல தான் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வரும்போது 1:34 ஆகிட்டு இருக்கு. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எவர்கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எவர்கிரீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஹைஃபன் போட்டு இந்த படம் இந்த பாடலை நான் எழுதிடுவேன். பாசமலர் திரைப்படத்துலேருந்து மலர்ந்தும் மலராது. எப்படி ஒரு பாடலில் 1:34 ஆகிட்டு இருக்கு. கேட்டு வாங்க ஸ்டேட்டியும் 101.4.

கனவில் வந்தவர் யார் என கேட்டேன். கணவர் என்றால் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் கலைந்தது என் தோழி. ஒரு தோழிங்கிற ஒரு எண்டிங் லைனை வச்சு எவ்வளோ அழகான ஒரு பாடல்ல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், பி சுஷீலா அவர்களுடைய குரலில். 1:44 ஆகிட்டு இருக்கு. திரை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல பாடல் கேட்டு வரும்போது 1:52 ஆகிட்டு இருக்கு. ஒரு லைஃப் லவ் ஃபீல் ஆரம்பிச்சு பிலாசபிக்கலா போய் அப்படியே லவ் ஃபீல்லயே இந்த திரைக்கானத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்களா காதலிக்க நேரமில்லை மற்றும் போலீஸ்காரன் மகள் திரைப்படம் இந்த பாடல் வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல். இந்த பாடலோட நான் கிளம்பிக்க போறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே. ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாக

0: வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வளம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு

0: நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசைமாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறழ்வற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒலிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை, வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து அந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருப்பீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்களில் பார்க்க முடிஞ்சது, நேயர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசையில் நம்மளுக்கு

கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னென்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்குறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது, நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு, வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

இதை கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம்.
2: இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீயா ஜே கவிதா. நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி அப்படி இருக்கும். நல்லா வந்து பாட்டு கேட்கறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெயின்போ மெலடிஸில் சூப்பரான பாட்டு அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்களுக்காக வரிசையாக வெயிட்டிங்கில் இருக்குது. என்னென்ன பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபத்தினி படத்துலேருந்து நான் தேடும் செவந்தி பூவிது அப்படிங்கிற பாட்டு, இளையராஜா ஜானகியோட வாய்ஸில், கண்மணி சுப்புவோட வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டி இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

மலேசியா வாசுதேவன் அண்ட் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில், கடலோர கவிதைகள் படத்திலேருந்து அடி ஆத்தாடி அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:42 ஆயிட்டு இருக்கு.

மலேசியா வாசுதேவன் அண்ட் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில், கடலோர கவிதைகள் படத்திலேருந்து அடி ஆத்தாடி அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:42 ஆயிட்டு இருக்கு.

0: ไม่ตัวเลย
1: ரெண்டு மணி 43 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 103.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து சூப்பரான பாடல்கள்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மன் கோவில் கிழக்காலை அப்படிங்கிற படத்திலிருந்து உன் பார்வையில் அப்படிங்கிற பாட்டு கேஜே யேசுதாசோட வாய்ஸ்ல, கங்கை அமரன் வரிகள்ல, இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்க எல்லாமே சமந்துள்ளு.

நேரம் 2:53 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை மழை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து காற்றோடு குழலின் ஆதமை அப்படிங்கிற பாட்டு. சித்ராவோட வயசில் புலமை பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 2:58 ஆயாச்சு. ரெயின்போ 91.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்த ஷோ அதாவது 3 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது ஆஜே கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமந்தோலு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம்.
2: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சடா, 3:03 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை கானம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பாடல்கள்லாம் வந்து வரிசையா லைன் எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறது நான் உங்க அஜய் கவிதா. நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டாக என்ன பாட்டு ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் படத்துலேருந்து வருது. ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு வெயில் படத்துலேருந்தா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், வெயில் படத்துலேருந்து வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற பாட்டு. கைலாஷ் ஜெஸ்ஸி அண்ட் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு. நா முத்துக்குமாரோட வரிகளை ஜி வி பிரகாஷோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதோல்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

நேரம் 3:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரை கானம் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டெல்லாம் என்ன பாட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டில் வெயிலோடு விளையாடியாச்சு, அடுத்த பாட்டில் வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படத்துலேருந்து மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படிங்கிற பாட்டு. சூப்பரான பாட்டில் ஹரிஹரன் விஜய் அண்ட் நக்குல் சேர்ந்து பாடின பாட்டு. தாமரையோட வரிகளில் ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 3:17 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற படத்திலிருந்து உன் பார்வையில் அப்படிங்கிற பாட்டு, கார்த்திக் அண்ட் சுமங்கலி சேர்ந்து பண்ண பாட்டு. கபிலனோட வரிகளை தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல்.

ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து ஜில்லுன்னு ஒரு பாட்டு, முன்பேவா அன்பேவா அப்படிங்கிற பாட்டு, நரேஷ் அண்ட் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பண்ண பாட்டு, வாலிவுட் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 3:30 ஆயிடுச்சு. செம பாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜில்லுன்னு பாட்டு கேட்டால் சூப்பராக தான் இருக்குது. மூணு மணி 30 ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம் நிகழ்ச்சி. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரன் படத்துலேருந்து ஐயோ அப்படிங்கிற பாட்டு, மாணிக்க விநாயகம் கிருஷ்ணராஜ் அண்ட் யுவன் அண்ட் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடின பாட்டு, ஸ்நேகனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

சரவணா படத்திலேருந்து காதல் சுத்துதே அப்படிங்கிற பாட்டு, நரேஷ் அண்ட் சாதனா சர்கம் சேர்ந்து பாடின பாட்டு. கபிலனோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 3:42 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க திரைகாணம் நிகழ்ச்சி வித் மீ கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் படத்துலேருந்து ஏதேதோ அப்படிங்கிற பாட்டு, யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்வேதா சேர்ந்து பண்ண பாட்டு. பாவிஜியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

சங்கமம் படத்திலேருந்து முதல் முறை அப்படிங்கிற பாட்டு, ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுஜாதா சேர்ந்து பாடின பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 3:53 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இதுவரை கேட்டுட்டு இருந்தது திரை கானம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு படத்திலிருந்து காற்றில் ஓர் வார்த்தை அப்படிங்கிற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சாதனா சங்கம் சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில்

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக்கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

4:03 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. நல்லா டீலாம் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு, ஐயோ எந்த பாட்டை ஃபஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான பாட்டெலாம் வரிசையாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஷோ மாதிரி. அதாவது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சாயந்தர நேரம் ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் மாதிரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து, அதாவது பின்னாடி ரெக்க இருந்துச்சுன்னா, ரெக்க முளைச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, எங்கே பறந்து போவீங்க? இதுதான் வந்து இன்றைக்கான கேள்வி. நேர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் ரெக்க முளைச்சதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த. நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாட்டா கணபதி அப்படிங்கிற படத்துலேருந்து கன்னிமைக்கும் நேரத்தில் அப்படிங்கிற பாட்டு. கிருஷ்ணராஜோட வாய்ஸில், கிருஷ்ணராஜோட லிரிக்ஸில், சௌந்தர்யனோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேடி இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ரெக்கம் அழைச்சிருச்சு அப்படின்னா என்னவெல்லாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிகழ்ச்சியில் நேயர்கள் இணையறதுக்காக பாட்டு ஓடும்போதுலேருந்தே கால் பண்ணிருக்காங்க. முதல் நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: கோயம்புத்தூர்லேருந்து பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: கிடையாது.
0: ஓகே சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: சகோதரிக்கு. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கு மேடம். நீ நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நானும் சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு
2: நல்லா இருந்து ஆசீர்வாதம் பண்றேன் மேடம் உங்களுக்கு. மேடம் தலைப்பு சூப்பரான தலைப்பு மேடம். இந்த பறவையான தான் எங்க மாம்பழம் மரம் இருந்து அங்க போய் பாய்த்தெல்லாம் சாப்பிடுவேன். அப்படியே எங்க சம்மந்தி வீட்டுக்கு சேலத்துக்கு போவேன், பறந்துகிட்டே போவேன். சேலத்துக்கு எனக்கு சம்மந்தி வீட்டால போயிட்டு அங்க நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே பக்கத்துல சேலத்துல அங்க ஏற்காட்டுக்கு போவேன். ஏற்காட்டுக்கு போயிட்டு அங்க திராட்சை செடி எல்லாம் நிறைய இருக்குது.
0: சேலத்து மாம்பழத்தை விட்டுட்டீங்க?
2: சாப்பிட்டு
0: சேலத்து மாம்பழத்தை விட்டீங்களா சார்?
2: சூப்பரா இருக்கு
0: சார்.
2: எங்க பொண்ணு வீட்டுக்கு போவேன்.
0: அது எந்த ஊரு?
2: திருமச்சில இருக்குது பொண்ணு. அந்த அம்மா ரேடியோ ரொம்ப பைத்தியம். அந்த அம்மாவுக்கு ரெயின்போல தான் ரொம்ப எஸ்எம்எஸ் போடுவாங்க, பாட்டு

0: கேட்பாங்க, நிகழ்ச்சியில நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க கூட போய் அவங்க கூட மரங்குது, மரம் நெல்லிக்காய் மரம் இருக்குது. அந்த நெல்லிக்காயெல்லாம் பறிச்சு என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்டு பறந்துட்டே வருவோம் மேடம்.
1: ஓ, அப்ப வந்து நீங்க பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை பார்க்க போறீங்களா, நெல்லிக்காய் பறக்க போறீங்களா?
0: நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடுவேன். அவளும் எங்க வீட்டுக்கு வருவோம், அடையாளம் பெற்று சென்னை அடையாளம் பெற்றுக்கு வருவேன். என் மனைவிக்கு எங்க கூட்டாலே மாமரம் இருக்குது, மாமா இதெல்லாம் பறிச்சு போடுவோம் என் மனைவிக்கு. நல்லா இருக்குது மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரீங்க பேசுறீங்க சார்?
2: மாதவரம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு திடீர்னு ரெக்கம் முளைச்சிருச்சுன்னா என்னலாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க?
2: சூப்பர் ஸ்டார் பாப்பேன் மேடம்.
1: சூப்பர் ஸ்டார் பாப்பீங்க? ஹா, வேற
2: வேற எங்க போறான்? காஷ்மீர் போலான்னு.
1: என்னது
2: காஷ்மீர்?
1: சரி சரி, ஓகே, பறந்து போய் படிப்பீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க சார்? சொல்லுங்க கண்ணன், உங்களுக்கு திடீர்னு ரெக்கம் அழிச்சுன்னா என்னலாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க?
3: இங்க நிலத்தெல்லாம் பார்த்தாச்சு. கடலுக்குள்ள கடல் மேல கிளியே பறக்கணும்.
1: கடல் மேல பறக்கணும். மீன்லாம் பிடிக்கணும்.
3: மீன் பிடிக்கணும், அப்படியே பார்த்து ரசிக்கணும். கடல் அப்படியே பார்த்து ரசிக்கணும்.
1: ஓ, அப்படியே பார்த்து ரசிக்கணும். சூப்பர் சார், சூப்பர். வேற எங்கெல்லாம் போவீங்க?
3: அவ்வளவுதான், கடல் பார்த்தாலே போதும். மூணு பக்கம் கடல் தானே. இப்ப ஒரு பக்கம் நிலம் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாச்சு, நம்ம அழிச்சாச்சு.
1: அங்கேயும் போயிட்டு அழிக்கிறது தான் முயற்சி பண்ணுவீங்களா? வாழ்த்துக்கள் சார், பறந்து போங்க சார். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ரெக்கம் முளைச்சா எங்கெல்லாம் பறந்து போவீங்க சொல்லுங்க. காஷ்மீர் வரைக்கும் பறந்தே போயிடுவீங்களா?
4: ஆமா மேடம், சூப்பரா இருக்கும். பறக்கிட்டே ஒரு சந்தோஷம் மேடம். மனிதர்களை எவ்வளவு சுகாசிக்கிறது, அதே ரொம்ப ஆசை.
1: சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஆசை நிறைவேறினா நல்லாதான் இருக்கும்ல? நன்றி நன்றி, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி. பாருங்களேன், எத்தனை பேருக்கு பறக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லைட்டாக ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் வந்து இப்படி ஒரு தலைப்பை நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் நேயர்கள்ட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் புருஷன் குழந்த மாதிரி படத்து பேர், நாலடி ஆறு அங்குலம் அப்படிங்கிற பாட்டு. வடிவேல் வாய்ஸில், காமக்கோடியான் லிரிக்ஸில், தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:22 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே கவிதா. ஸோ எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்க முளைச்சா எங்க எல்லாம் பறந்து போவீங்க, என்ன எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: வாழ்க
0: வளத்துடன் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு ரெக்கம் முளைச்சா எங்க எல்லாம் பறந்து போவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க சார்?
1: ஒரு கழுகா பிறந்து இந்தியா முழுவதும் சுத்தி பார்ப்போமா அப்படின்னு செலவு இல்லாத.
0: இந்தியா முழுவதும் சுத்தி பாப்பீங்க, ரொம்ப பிடிச்ச இடம் இது?
1: ஜம்மு காஷ்மீர் குலுகுலு பிரதேசத்துக்கு போய் வரலாம். இதுல
0: குலுகுலு பிரதேசத்துக்கு போவீங்க,
1: அந்த டால் ஏரியா எல்லாம் போய் பாத்துட்டு வரலாம் இல்லையா?
0: சரி சரி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து என் பொண்ணு வெளியூர்ல இருக்க, என் பொண்ணு சந்தோஷமா பறந்து போயிட்டு பாத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். ஏன்னா ஒரு விசா தேவல, பாஸ்போர்ட் தேவல, ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம் இல்லையா? நல்லா பறந்து போயிட்டு அப்படியே பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம்.
0: சூப்பர் சார், உங்க பொண்ணை பாக்கணும்னு அவ்வளவு ஆசை.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: ஆமா மேடம்,

0: ரெண்டு வருஷம் ஆச்சு, திரும்ப வருவாங்க. இருந்தாலும் இப்படி போறது நீங்க சொல்ற மாதிரி போனது ரொம்ப பெரிய ஆயிடுச்சு இல்ல எனக்கு.
1: ஆமா, இது ஜாலியா இருக்கும்ல?
0: ஜாலியா இருக்கும்ல.
1: சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இப்ப நடக்க முடியாது. இப்ப பார்த்தா எங்க கவிதா வந்து என்ன கொடைக்கானலுக்கு போக வச்சு, கொடைக்கானல் போய் பாத்துட்டு அப்படியே வந்து கேட்கல பகல அதையும் பாத்துட்டு அப்படியே வந்து அந்த வானத்துல நிலா கொடுப்பாரு. அந்த நிலாவில வந்து ஆயா வரச்சுக்கோங்க,
1: அந்த வடை ஒண்ணு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க.
2: அதே அதையும் பாத்துட்டு கவிதாவுக்கு ரெண்டு வடை, எனக்கு ரெண்டு வடை வாங்கி வந்து கவிதாவுக்கு அங்க இதுக்கு அங்க வந்து மயிலாப்பூர்லயே அங்க வந்து சுடியோட வந்து குத்துட்டு நான் உடனே பறந்து வந்து திருவத்தூர்ல திருவத்தூர் பத்மாவதி நான் வந்து உக்காந்துக்குவேன் உக்காந்துக்குவேன்.
1: சூப்பர். எனக்கு ரெண்டு உங்களுக்கு ரெண்டு, நல்லா இருக்கே கேக்குறதுக்கு. நிலவுக்கே போயிடுவீங்க?
2: ஆமா, நிலவுக்கு போய் வாங்கிட்டு வந்து திருவத்தூர்ல உக்காந்துக்குவேன். உனக்கு வந்து ஸ்டுடியோல குத்துட்டு ஒரு காப்பி வாங்கி குத்துட்டு நான் வந்துடுவேன்.
1: சரி சரி, நன்றி நன்றி நன்றி. ஆமா, ஜாலியா இருக்கும், ஜாலியா இருங்க. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்போடய சொல்றீங்களே.
3: இப்பவே பறந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு.
1: அப்படியே பறந்து இங்க வந்துருங்க.
3: தமிழ்நாட்டுல எங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி அந்த பக்கம் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த குற்றால மலையெல்லாம் மேல நம்ம ஏற முடியாது. இப்ப பெருமிசல் எல்லாம் கிடையாது. அந்த தண்ணி அங்க இருந்து எப்படி வருதுன்னு பார்த்து அந்த தண்ணியிலே நின்று விளையாடிட்டு இறங்கணுங்களா.
1: குற்றால அருவியில குளிச்சது போல இருக்குதா?
3: இல்ல மேல போய் நம்ம பார்த்தா பார்த்ததே இல்ல. இப்ப பார்க்க விட மாட்டேங்க. முன்னாடியே எல்லாரும் போய் பார்க்க போவாங்க மேல. அந்த பொங்கு மாங்க கடல் இருக்குல்ல குற்றாலத்துல, அதெல்லாம் பார்க்க போடுவாங்க. இப்ப பார்க்க போட மாட்டாங்க. இப்ப எனக்கு இப்ப சேர இதை வச்சீங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஒவ்வொரு மலையிலயும் அருவி எல்லாம் விழுதுல எல்லா அருவியும் பார்த்துட்டு இப்ப இந்த வெயில் காலத்துக்கு அங்கே உட்காந்துடலாமல தெரியும்.
1: பறந்து போய் குளிச்சுட்டு வருவீங்க. சரி சரி, வாழ்த்துக்கள்மா, சூப்பரா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்களேன், இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க பாருங்க. பறந்து போறதுல எல்லாருக்கும் அவ்வளோ ஆசை. சரி சரி, ஓகே, அது நடந்தா நல்லா தான் இருக்கும்ல. ஏன்னா எனக்கும் பறக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க வேற இன்னும் வந்து ஏற்றி விடுறாங்களா, ஒரு மாதிரி ஜாலியாக வைபு ஏற்றி விடுறாங்களா, அதனால இன்னும் ஐயோ உண்மையாகவே நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 4:26 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாட்டுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாட்டு. பாட்ஷா படத்துலேருந்து நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்கார அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸில், வைரமுத்துவோட வரிகளில் இதே அவட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

பாருங்க என்ன மாதிரி ஒரு பாட்டு இல்ல, எந்திரிச்சு ஆடாம இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. பாஷா படத்துல இருந்து கேட்டு முடிக்கும் போது நேரம் 4:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்குது ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆஜே கவிதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986 0038 மற்றும் 2952055 4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட

0: நீங்கள் பேசலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னணிப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாரு என்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்பர் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: அப்பா கவிதாவா, நல்லா இருக்கீங்களா?
0: ஆஹா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் சார். சொல்லி
1: இருக்கீங்க, நீங்க வந்தீங்கன்னா லைனே கிடைக்க மாட்டது. இப்படி இருக்கு, கிடைச்சிருச்சு, அதிசயமா.
0: இது வேறையா? சரி சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு ரெக்க முளைச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க?
1: எனக்கு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆசைங்க. ஏன்னா கையில காசு இல்ல ஆக்சுவலி. ஏன்னு பாத்துட்டீங்க, பாஸ்போர்ட் எடுக்கணும், நிறைய டென்ஷன் இருக்கு. அதனால நல்லா பறவை ரெக்கைய முளைச்சு என்ன செய்யறதுன்னா, நல்லா சைனா சிங்கப்பூர், இந்த சைனா எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடமா, செமையா இருக்குங்களா. வருஷத்துல ஒரு வாட்டி அந்த பூலாம் பூக்கலாம், பாக்குறதுக்கு கண்கோளா காட்சியா இருக்குமா, அது எல்லாம் போய் பாக்கணும்னு ஆசை. நீங்க ஆசை பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு ரெக்கை முளைச்சு ஒரு
2: திருவண்ணாமலை மாவட்டம் ஜெசூர் மட்டம் கிராமம் கந்தசாமி.
0: கந்தசாமி சொல்லுங்க சார், ரெக்கம் முளைச்சிச்சுன்னா எங்கெல்லாம் போவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: ரெக்கம் முளைஞ்சா வானொலி நேயர் கனகராஜ், திருவக்கீர் பத்மாவதி, அண்ணநகர் மாலினிதேவி, அப்புறம் வந்து மயிலை பட்டாபி, இவங்க எல்லாம் போய் பாத்துட்டு வருவேன். அதே மாதிரி ஆர்ஜேக்கு எல்லாம் பாப்போம். வந்து
0: ஆர்ஜேக்கு எல்லாம் வந்து பாப்பீங்க?
2: ஆமா.
0: வேற எங்கேயாச்சும் பறந்து போவீங்களா?
2: வேற மொத்தம் சுத்தி மொத்தம் வாழைப்பந்தல் பாப்பு எல்லாம் எல்லாருமே பாத்து வருவோம்.
0: ஓகே சார், உங்களுக்கு வந்து இந்த ஆசை தான் இருக்குங்கறதுனால அது சரி, என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் கவிதா மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: திரும்பாக்கம் வனஜா, என்னுடைய தோழி பேர் கவிதா தான்.
0: ஆஹா, சூப்பர்ல. கவிதான்னு பேர் வச்சாலே ஒரே நல்லவங்களா தான் இருப்பாங்களா? அப்படியா?
3: கண்டிப்பா. ஆமா.
0: ஓகே மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. உங்களுக்கு ரெக்கம் முளைச்சிச்சுனா என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க?
3: எனக்கு ரெக்கம் முளைச்சுனா இந்த இது இருக்கு மேடம்,
0: கடல் மேல பறந்து போவீங்க? எங்க போனாலும் நம்ம நாடுதான், சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரு.
3: எங்க போனாலும் நம்ம வீடு வந்தாலும் நமக்கு இது அது மாதிரிதான்.
0: ஓகே மேடம், என்றா என்றா. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஒரு பாட்டுக்கு அப்புறம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அடுத்த ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுப்பட்டி ராசா படத்துலேருந்து பஞ்சு மிட்டாய சேலை கட்டி அப்படிங்கிற பாட்டு, செம்ம வைபா இருக்க போது. மலேசியா வசந்தனோட அண்ட் ஜானகி ரெண்டு பேரோட சேர்ந்து பாடின பாட்டு இது. கஸ்தூரி ராஜாவோட வரிகளில் தேவாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 4:41 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ கவிதா. நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கமளிச்சிச்சுனா என்னலாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் போவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருந்தேன். நேயர்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட பதிலாக ஆர்வமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986006038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். ஸோ நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986006038 மற்றும் 2952055544. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க சார்?
1: திருநந்தையூர் கணபதிங்க.
0: திருநந்தையூர் கணபதி சார், நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு திடீர்னு ரெக்கம் அழைச்சதுனா என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க சார்?
1: மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க.
0: ஆ சூப்பரா. அப்புறம்
1: அப்படியே வைகை ஆறு மதுரை எல்லாம் சுத்தி பார்ப்பேன். அப்படியே அங்க இருந்து அப்படியே திருச்செந்தூர் கோயில், பழனி, திருவண்ணாமலை, தமிழ்நாட்டுல மொத்த கோயிலுக்கும் போவேன். அப்படியே போயிட்டு இமயமலைக்கு, இமயமலை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. தாஜ்மஹால்
0: சூப்பர்.
1: ஃபுல்லா சுத்தி பார்த்தாலே போதுங்க எனக்கு.
0: இதே சுத்தி பாப்பீங்க?
1: ஆமாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சொல்றீங்க. நன்றி நன்றி சார்.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் திருவான்மியூர் மீரா.
0: திருவான்மியூர் மீரா, நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: நல்லா இருங்க, நல்லா இருங்க.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு ரெக்கம் முளைச்சதுன்னா எங்கெல்லாம் பறந்து போவீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க மேடம்?
1: அப்படி ஒரு நிலை நிஜமாவே எனக்கு கிடைக்க கூடாதா, ரொம்ப ஆசையாத்தா இருக்கு. 60 வயசு ஆனா இமயமலைக்கு எல்லாம் போய் பார்க்க கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால ரெட்டை முளைச்சிருந்தா சூப்பரா பத்ரிநாத், கேதார்நாத், கைலாஷ் எல்லாம் போய் ஜோரா பார்த்துட்டு வருவேன்.
0: சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். வயசு ஒரு தடை இல்ல, பறவையா பிறந்துச்சா இல்ல ரெக்க முளைச்சிருச்சுனா இல்ல?
1: அதேதான் அதேதான்.
0: உங்க பேச்சிலேயே ஒரு ஆர்வம் தெரியுது.
1: பேசியா கேட்டுக்கலாமே.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பர் பர்ஃபெக்ட் டச்சுக்கு இருக்கு. நீங்க

0: எனக்கு 60 வயசு ஆனா இமயமலைக்கு எல்லாம் போய் பார்க்க கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால ரெட்டை முளைச்சிருந்தா சூப்பரா பத்ரிநாத் கேதார்நாத் கைலாஷ் எல்லாமே ஜோரா பார்த்துட்டு வருவேன்.
1: சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். வயசு ஒரு தடையில பறவையா பிறந்துச்சா இல்ல ரெக்க முளைச்சிருச்சுனா இல்ல?
0: அதேதான் அதேதான்.
1: உங்க பேச்சிலேயே ஒரு ஆர்வம் தெரியுது.
0: பேசியா சேர்த்துக்கலாமே.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா?
2: ஐரோப்பால வந்து டின்னரை முடிச்சு போகணும்னு அது மாதிரி எனக்கு பண்ணணும், பறக்கணும்னு ஆசை. ரெண்டாவது மேம், பறவைகளுக்கு மாத்திரம் தான் இந்த குளிர் தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா? அதனால இந்த அண்டார்டிகா, அப்புறமா ஐஸ்லாந்து, அப்புறமா இந்த ஸ்காட்லாந்து, இது மாதிரி குளிர் பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். இந்தியாவை தவிர்த்து மற்ற உலக நாடுகள் ஃபுல்லா எக்ஸ்பிளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுவேன் மேம்.
1: சூப்பர் சூப்பர். இந்தியால எல்லா ஏரியாவும் சுத்தி பாத்துட்டீங்க இப்போ?
2: இல்ல, இந்தியால பாக்கல, ஃபர்ஸ்ட் மத்த நாடுகளை முடிச்சுட்டா இந்தியா அப்புறமா வருவோம் அப்படின்ட்டு.
1: ஓ, சொந்த வீட்டை பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு.
2: எப்படி இருந்தாலும் இங்க தானே இருக்க போறோம், அப்புறமா என்ன? காலையில வந்து ஜி பூம்பா உனக்கு பறக்க முடியாதுன்னா இங்க கூட பக்கத்துல அப்படியே ஃபிளைட்ட புடிச்சு அல்லது ட்ரெயின் பஸ்ல போயிடலாம் இல்ல, அங்கன போக முடியாதுல்ல?
1: ஆமா ஆமா, சரி சரி.
2: தொலைநோக்கு பார்வையில நாலு ஆங்கிள் அப்படியே
1: புரியுது புரியுது, உங்க தொலைநோக்கு பார்வை புரிஞ்சிருச்சு. நன்றி சார், நன்றி நன்றி,
2: பை பை,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, படப்பில இருந்து ராஜி பேசுற மேடம்.
1: என்ன சார்?
3: வாழ்த்துக்கள்
1: சார். வேற எங்கேயாச்சும் போகணும்னு ஆசை இருக்கா?
3: அதெல்லாம் இல்ல மேடம், இதெல்லாம் இந்த இப்ப ஏ ரகுமான் வாங்கினார் இல்ல மேடம், அந்த மாதிரி விருது கொடுக்கும் போது அதை போய் பாக்கணும்ன்ற ஒரு ஆசை மேடம்.
1: ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.
3: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. என்ன பாட்டு வருது அப்படின்னா, ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்துலேருந்து மீனாட்சி மீனாட்சி அப்படிங்கிற பாட்டு, தேவா அண்ட் சபேஷ் சேர்ந்து பாடின பாட்டு. வைரமுத்துவோட வரிகளில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.
4: கூப்பிடு கூப்பிடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 4:52 ஆயிட்டிருக்கு. என்ன நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, ஃபன் பண்ணலாமா கேட்டுட்ருக்கீங்க, எதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ரெக்க முளைச்சிருச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நேயர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்காங்க, அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்? நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம். அதான் பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா?
0: நான் ஆசைப்படல சார், சொல்லுங்க சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி தலைப்பு.
0: சரி சரி சொல்லுங்க.
1: அது பறக்கணும்னா நம்ம எல்லா ஊரும் சுத்தி பாருங்க மேடம். வெளிநாடு, மலேசியா, துபாய், எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு வெயில் டைம்ல போயிடணும். மே மாசம்
0: வெயில் டைம்ல
1: போயிட்டு, ஆமா, 31 ஜூன் மாசம் ஒரு மாதிரி போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துடணும்.
0: வேற வேற எங்கேயாவது
2: என்னெல்லாம்
0: பண்ணுவீங்க, எங்கெல்லாம் பறந்து போவீங்க சார்?
2: ஊட்டி கொடைக்கானல் போயிடும் மேடம். ஊட்டி
0: கொடைக்கானல்,
2: கோவா, கோவா பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன் மேடம்.

0: சொல்லுங்க சார்.
1: நெக்ஸ்ட் மாதிரி எல்லாம் வேணும். இது நான் வந்து ட்ரெயின்ல போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால ரெக்கமெண்ட் வச்சுட்டா ட்ரெயின்ல எங்கெங்க சுத்தி பாக்கணுமாங்க, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அந்த மாதிரி எல்லா ஊரையும் சுத்தி பாக்கணும்னு அந்த ஆசை நிறைவேறும் மேடம். அது ரொம்ப நல்லதா இருக்கும், எல்லாம் சுத்திடலாம்ல மேடம்.
0: ஆமா சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ சைதா மேடம், நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் உங்ககிட்ட.
0: அப்படியா, பேர் என்ன சார்?
2: ஆனந்த் மேடம், சைதாபேட்ல இருந்து.
0: ஓகே சார், நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: சோ நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு திடீர்னு ரெக்கம் அடிச்சுனா?
2: நல்ல நிம்மல உட்காம போயிட்டு சுத்திட்டு எல்லா ஊர் சுத்திட்டு வருவோம் மேடம்.
0: ஓகே சார், வேற எங்கயாவது போகணும்னு ஆசை?
2: அவ்வளவுதான் மேடம்.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி, நன்றி.
2: ஆனா தேங்க் யூ மேடம், தேங்க் யூ, ரொம்ப நன்றி மேடம்,
0: நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். சோ தொடர்ந்து பேசுவோம்னா இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது கவிதா. என்ன பண்ணுறது, ஆசையாக தான் இருக்குது தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை, நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்து வைண்டப் பண்ணிக்கிறேன். இது நாளைக்கு நான் தான் வருவேன், அதாவது 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நாளைக்கு நான் தான் வருவேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ள நிகழ்ச்சியில். அடுத்ததாக என்ன பாட்டு வருது, நிறைவு பாடலா? அழகி படத்துலேருந்து குருவி குடஞ்ச கொய்யா பழம் அப்படிங்கிற பாட்டு, புஷ்பவனம் குப்புசாமி பாடின பாட்டு, பழனி பாரதியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுள்ள.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாரக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சி 5 மணி 4 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதில் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட கேட்டு வாங்குற மாதிரியான ஒரு நிலையில இந்த நிகழ்ச்சி கொண்டு போகக்கூடிய வகையில் உங்களோட இணையிறது நான் உங்க நவீன் பாரதி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிலைகளில் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த சில பேர் நிச்சயமாக அவங்களுடைய அனுபவம் அப்படின்றது ஒரு தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு வெற்றியை நோக்கி பயணிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனோம்னா, வரலாற்றில் கஜினி முகமது அப்படின்னு ஒரு நபர் நாம வரலாற்றில் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 முறை ஒரு இந்திய நாட்டின் மீது போர் தொடுத்து ஒரு குகையில் 13வது முறை போர் தொடுத்து தோல்வியுற்று ஒரு குகையில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு சிலந்தி ஒரு கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கூடு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு முறையும் தவன்று முயன்று தவன்றி அது கிட்டத்தட்ட ஒரு 8 முறை அந்த மாதிரி செஞ்சு தன்னுடைய நிலையில ஒரு கூடை கட்டி முடிக்குது. இதை பார்க்கறாரு, தன்னுடைய தூதுவர்களை அனுப்பிச்சு மிகப்பெரிய ஒரு போர் வலிமையோடு எதிர்க்கிறாரு, வெற்றி பெறாரு 14வது முறை. அந்த 14வது முறை வெற்றி பெறக்கூடிய அந்த கஜி முகமது அந்த 13 முறை தோற்று அந்த தோல்வியின் வாயிலாக பெற்ற அனுபவத்தின் வாயிலாக தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டிருப்பீங்க, அதன் மூலமாக வெற்றி அடைவதற்கான ஒரு பாடத்தை நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நவீனோட நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. அந்த வகையில் 0444-298-6003-8-295-2-5254 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இடையிடையே பல உங்களுக்கான அதிரி புதிரியான பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சந்தித்த வேலை திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 5 மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திச்சிருப்போம், அந்த தோல்விகள்லேருந்து ஒரு பாடம் கற்பிச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு வெற்றியை நோக்கியான பயணம் அனுபவம் கிடைச்சிருக்கும்ல, அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்றது தான் நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் நேராக இடம் பிடிக்கக்கூடிய நேர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? கண்ணன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி சொல்லுங்க, உங்களுடைய அந்த பல தோல்விகள் இருந்து கிடைத்த அனுபவம் மூலமா வெற்றி அடைஞ்ச அந்த தருணம்.
1: நானு விவசாயத்துல தோல்வியை கண்டுச்சு, இப்பதான் தெரிஞ்சு என்ன போட்டா நமக்கு எது லாபம்
0: சொல்லுங்க, நம்ம நேர்களோட பகிர்ந்துக்குங்க, என்ன போட்டா லாபம் கிடைக்குதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
1: அதாவது மில்லு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன்,
0: ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் அறுத்து களத்துக்கு கொண்டு வந்து அடிச்சு மூட்டை ஏத்துறதுல இருந்து எல்லாமும் செலவு
1: தான்.
0: விவசாயி சோர்ந்து போயிடுறாங்க அப்படின்றீங்க.
1: ஆமா
0: நல்லதுங்க,
1: சோளம்
0: பாத்துங்க நேர்களே, எள்ளு மக்காச்சோளம் அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் பயிரிட்டீங்கன்னா சீக்கிரமா லாபத்தை பாக்கலாம். இதுதான் அவர் அனுபவத்தின் மூலமா
1: நமக்கு ஆச்சல் கிடையாது, செலவும் கம்மியாகல.
0: சூப்பருங்க, இது எப்படி உங்க வாழ்நாள்ல இவ்வளவு காலம் பொறுத்துதான் இந்த உண்மை தெரிய வந்தது உங்களுக்கு அப்ப? சூப்பர் கண்ணன், ரொம்ப அற்புதமான விஷயத்த பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் மேமுக்குளம், சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சொல்லுங்க. சிவகுமார்
2: வெற்றியை சந்திச்சதுன்னு பார்த்தா, நான் வந்து ஒரு 20 வருஷமா கிட்டத்தட்ட சார்.
0: சூப்பருங்க,
2: தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியவே முடியாது. ஆனா இந்த 2026 நான் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துதான்
0: சார். மகிழ்ச்சி, உங்களை மாதிரி தீவிரமான ரசிகர்கள் இருக்கிறீர்கள், எஃப்எம் ரெயின்போவை யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்றாங்களே, அந்த மாதிரி தான். நன்றி நன்றி,
2: மிகப்பெரிய வெற்றி சார்.
0: மகிழ்ச்சி சொல்லுங்க, இப்ப பல தோல்விகள் இருந்து ஒரு அனுபவம் வாயிலா ஒரு வெற்றியை நோக்கி

0: பாடம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அது என்ன பாடம் அப்படின்றது தான் இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு.
1: அப்படிங்களா?
0: ஆமா
1: சார், இப்போ ஊர்ல வந்து விவசாயம் செய்வோம்.
0: விவசாயம்?
1: ஆமா ஆமா.
0: ம்,
1: திருப்பத்தூர்ல அங்க வந்து விவசாயம் செய்வோம். நிறைய முறை தோல்வி வரும், தோல்வி வந்தாலே தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம்.
0: ஒரு
1: நேரத்துல கிடைக்கும் கிடைக்காது, தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஆனா நல்ல வருமானம் கிடைக்கும் சார். அப்புறமா
0: அப்புறம் தான் அனுபவத்தின் வாயில என்ன பயிர் வைக்கலாம் அப்படின்றது பாருங்க. முதல்ல முதல்ல கண்ணன் பேசினாரு, ரெண்டாவது சிவகுமார், சரிங்களா? முதல்ல ஆமா, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சிவகுமார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து? பட்டாபி. சொல்லுங்க பட்டாபி, நீங்க இங்க நகரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் பொருந்தி வராது.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க?
2: ஆமா கண்டிப்பா. அதாவது எங்க அப்பா கல்வி அதிகமா படிக்கணும்னு விரும்பினா, ஆனா அவரு படிக்க விடல. என்ன
0: அவர் விடலையா, நீங்க படிக்கலையா?
2: இல்ல படிக்க விடல அவரு, நானும் படிக்கணும்னு ஆசை.
0: சரிங்க.
2: கடையில உட்கார வச்சாரு, அங்க சொந்த கடை இருந்தது, கோயிலாண்ட கம்பளி கோயிலாண்ட தேங்காய் பால் கடை.
0: அப்படிங்களா?
2: உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு எனக்கு விருப்பமே இல்ல, வேலைக்கு போலாம், இங்க வந்தா அப்பா சாப்பிடுறாரு பக்கத்துல எல்லாம் பேசுவாங்க, வேலைக்கு போலான்ட்டு வேலைக்கு போனா அங்க அதுக்கு மேல தோல்வியா இருந்தது.
0: இப்ப அந்த தோல்வியில இருந்து கிடைச்ச அனுபவத்துல உங்களுடைய வெற்றி எப்படி அடைஞ்சீங்க?
2: வெற்றி அடைஞ்சுன்னா பிஜிஓ வச்சா, அப்ப வந்து காயின் பாக்ஸ், ஒரு ரூபாய் போட்டா பேசலாம் ஒரு நிமிஷத்துக்கு, அதுலதான் வெற்றி கிடைச்சது எனக்கு.
0: சூப்பர், நன்றி நன்றி நன்றி பட்டாபி,
2: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ 101.4. யார் எங்க இருந்து?
3: சைதாப்பேட்டை
0: ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த்.
3: சார் என்ன, நான் எப்பயும் ரெகுலரா பகல் ஷிஃப்ட் தான் சார் வேலைக்கு போவான்.
0: சரிங்க.
3: வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வீட்டுல கேப்ப, நான் போறதுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சார். நான் ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனேன் சார். 12 வருஷம் அது போய் நல்லா அருமையா வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறேன் சார். நல்லா இருக்கேன் சார், கடை வாங்காத நல்லா குழு பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு தோல்வி அப்படி, இந்த தோல்வியில இருந்து இந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன், இதுல இருந்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு பிடிபட்டுச்சு இந்த தோல்வியில இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. இணைப்பு இணைஞ்சிருக்கீங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? ஹலோ, வணக்கம் வணக்கம். நீங்க பேசுறது எல்லாருக்குமே கேக்குது, நாங்க முருகன். நம்ம அடுத்த முறை முயற்சி பண்ணுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? கலா சொல்லுங்க. கலா ரொம்ப நன்றி. கலா என்ன, நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க அதை சொல்லிடுங்க. அரக்கோணம். கலா என்ன அரக்கோணத்தை சொல்லிட்டு ஒரு சிரிப்பு, சின்ன சிரிப்பு
2: அப்படின்னு.
0: ரொம்ப மகிழ்ச்சி கலா, ரொம்ப நன்றி. கலா சொல்லுங்க, நீங்க ஒரு தோல்வியில இருந்து கத்துக்கிட்ட பாடம், அந்த பாடத்தின் மூலமா நீங்க உங்களுடைய வெற்றி அடைஞ்சி வருதுக்கான சாத்திய கூறு இருந்திருக்கும்ல, அதுதான் என்ன அந்த அனுபவம்?
2: முதல படிக்க வச்சு விட போக மாட்டேன், எங்க அப்பா அடுங்க அம்மா அடிப்பாங்க, அதனால நம்ம படிச்சு முன்னு வரணும். அஞ்சு என்ன நல்ல எண்ணம், இப்ப நான் படிச்சு முன் பண்ணிட்டேன், இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். அதுதான் என் டிகிரி ஒரு டிகிரி முடிச்சிட்டேன்.
0: என்ன என்ன என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க?
2: பிஎஸ்சி.
0: பிஎஸ்சி
2: புரியும் முஷன் சார்.
0: என்ன மேஜர்? என்ன மேஜர் நீங்க?
2: அப்படின்னா
0: சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் எடுத்துருந்தீங்க பிஎஸ்சி ல? சரி சரி சரி சரி கலா, ரொம்ப நன்றி கலா, அற்புதம், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: வணக்கம், எங்க ஊருக்காருக்கு வணக்கம்.
0: கந்தசாமிங்களா? மடம் கந்தசாமி,
4: தேசூர் மடம் கந்தசாமி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி கந்தசாமி அவர்களே. சொல்லுங்க, உங்க தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம், அதன் மூலமா வெற்றியை நோக்கியான பயணம்.
4: நான் வந்து அன்னைக்கு வருமான வாரத்துல பணத்தை பத்தி மதிக்காத நான் இதை செலவு பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு
0: நிறைய பேருக்கு செலவு பண்ணிட்டீங்க,
4: இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன். அருமை பெருமெல்லாம் எனக்கு
0: இப்ப யாருக்கும் கொடுக்கறது இல்ல, அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்றீங்க.
4: ஆமா,

0: சூப்பர் கதசாமி, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க.
1: எஸ் ரெண்டு, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான், அப்ப வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நல்லா இங்கிலீஷ் பேச வரும்.
0: சூப்பருங்க.
1: எனக்கு தமிழ் சிறப்பா பேச வரும்.
0: மகிழ்ச்சி.
1: ஆனா இப்ப இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இங்கிலீஷ் அப்படிங்கிறது
0: ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம்,
1: ரொம்ப முக்கியம்.
0: ஆமா.
1: அப்ப எனக்கு வந்து சில கம்பெனில என்னால பிளேஸ் ஆக முடியல. அது வந்து எல்லா டெக்னிக்கல் ரவுண்ட் அது இதெல்லாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஹெச்ஆர் ரவுண்ட்ல ரொம்ப பொட்டன்ஷியல் கேண்டிடேட், பட் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இல்ல,
0: அதனால தோல்வி விட்டுட்டீங்க. அந்த நேர்காணல்ல தோல்வி விட்டுட்டீங்க.
1: ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கறது பத்தியும், அப்புறமா நெட்ல சர்ஃப் பண்ணறது, அப்புறமா சில காணொலி காட்சிகள், ஆங்கில நாளிதழ், அப்புறமா தொலைக்காட்சி இதெல்லாம் பார்த்து நல்லா பேசினேன். அடுத்த செகண்ட் கம்பெனில நான் பிளேஸ் ஆயிட்டேன். இப்ப பாருங்க, 10 பேருக்கு நான் ஆங்கிலம் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
0: ரொம்ப சந்தோஷம். அதே போல நம்ம தாய்மொழியும் மறந்துட கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம கண் போல நம்ம தாய்மொழி, நம்ம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி நம்மளுடைய பிறமொழி அப்படின்றதையும் மறந்துட கூடாதுன்றதுதான் இந்த சமயத்துல நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். நன்றி நன்றி சந்திரசேகர். நேர்களே, இந்த தருணத்துல நாம ஒரு பாடல கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில நிகழ்ச்சியில ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேசம் திரைப்படத்துல இருந்துதான் உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: தோட்டா பழம்புறாரு அட்டுப்பாட்டு வேணாடு அசிப்பாட்டா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: கொஞ்சங்கிளி
3: போல வந்த அஞ்சல
2: உன்ன
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: 5:26 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தோல்விகளை கண்டு அந்த தோல்விகள் வாயிலாக கிடைச்ச அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாக நம்மளுடைய வெற்றி பயணத்தை நாம் எப்படி அடைஞ்சோம் அப்படின்றத பற்றியான விஷயங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது? இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க.
1: அதுதான்
0: மிகப்பெரிய உங்க தோல்விக்கான
1: வாழ்க்கை, பெரிய தோல்வி அதுதான். ஆனா கத்துக்கிட்டு தெரியுங்களா, தோல்வியை கண்டு தோழக்கூடாது, மன தைரியம் வேணும்.
0: எந்த நிலையிலயும் எதிர்த்து போராடணும் அப்படின்ற அந்த குணம் உங்களுக்கு அந்த
1: வந்துருச்சுங்க. எந்த சூழ்நிலையும் அனுசரிச்சு போன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு.
0: சூப்பர் சூப்பருங்க ஐயா, ஜெய்சீலன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி, அதுல இருந்து கிடைச்ச பாடம், அதுல இருந்து நீங்க பெற்ற வெற்றி?
2: தோல்வினா 12வது வகுப்போட படிப்பு முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். வந்துமே ஒன்னும் படிக்க முடியாது, அவ்வளவுதான், 4 செவத்துக்குள்ளதான் நம்ம பொழப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எம்ஏ சோசியாலஜி படிச்சு வந்துட்டேன், இப்ப தேவாரம் படிச்சிட்டு இருக்கேன்.
0: சூப்பருங்க, சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்றத உங்க மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன்.
2: அதுக்கப்புறம் நான் வந்து நியூஸ் வாசிக்கணும்னு எல்லாம் வாழ்வண்டியில கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சா, வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல, அதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் கொரோனாக்கப்புறம் நம்ம இப்ப நேரலையில பேசி பேசி அதை ஆசையெல்லாம்
0: அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல திருத்துக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் ஹேமலதா. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹேமலதா. நன்றி நன்றி.
2: தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: வணக்கம். இணைப்புல இணையறதுக்குள்ளார கட் பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: சென்னை பண்பலை 101.4 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான
0: வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ரங்கசாமி ஐயா, உங்க தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம்?
3: ரகசியம் காப்பது.
0: ரகசியம் காப்பது, எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ளாரே வச்சு புழுங்கிக்கிறீங்க நீங்க அப்ப?
3: ஆமா, என்னன்னா வந்து சில நேரத்துல வந்து நம்ம வணிகமோ இல்ல எதா இருக்கட்டுங்க, அந்த ரகசியத்தை வந்து வீட்டுல சொல்றதாங்க தொழிலுக்கு மூல காரணமா தாங்க.

0: காரணம் எது ஒன்னாலும்
1: சேர்ந்துச்சுன்னா
0: எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நடந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலாம்.
1: நீங்க மாத்தி விடாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க.
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
1: வந்து ரகசியத்தை வந்து நாம ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலைகள்ல வந்து வெளிப்பாடு வந்துடுறது.
0: சரிங்க,
1: வெளிக்கொண்டு வந்துடும்.
0: சரிங்க,
1: ரகசியத்தை காத்த வந்து தோல்விக்கு நாம தான் காரணம். எல்லாம் முழு முதற் காரணம் தனி மனிதன், சுய ஒழுக்கம் தனி மனிதன் காரணம்.
0: சரிங்க
1: சரிங்களா. அந்த மாதிரி இன்னொன்னு இது ஒண்ணு வச்சுங்களா, ரகசியத்தை காப்பதானுங்க. நாம வந்து ஏதோ சூழல வந்து நம்ம வெளிப்படுத்துறோம், ஒரு நாளுக்கா சம்பாதத்துல வந்து அதை வெளிப்படுத்துறோம், இல்லைன்னா வந்து வெளிப்படுத்துறோம். அதை அந்த ரகசியத்துக்காக வந்து தோல்விகள் வந்து மாறுபடலாம் அப்படிங்கறது வந்து ஒண்ணுங்க.
0: வெற்றியை நோக்கி போனோம்னா ரகசியத்தை காக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நம்மளுடைய ரகசியம் அப்படின்றது, நாம நம்மளுடைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வெற்றி நோக்கிறதுக்கு, வெற்றியை நோக்கி போறதுக்கான பயணத்துல ரகசியத்தை மட்டும் நம்மளோட என்னுடைய எண்ணங்கள்ல என்ன தோணுதோ அதை நான் வெளிப்படுத்தாம மத்தவங்க கிட்ட சொல்லாம எனக்குள்ளே இருந்ததுன்னா அது என்னுடைய வெற்றிக்கு அது நிச்சயமா அது உத்வேகத்தை கொடுக்கும்
1: அப்படின்னு சொல்லிருங்க. அப்புறம் வந்து நமக்கு சேர்க்கை இருக்குதுங்க, யாரு கூட சேர்க்கணுங்கிறது இருக்குங்க, யாரும் கூட
0: சேரணுங்க, எதிர்மறை சிந்தனை இருக்கவங்க கூட சேரவே கூடாதுன்றீங்க.
1: இல்லைங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கத்தை வந்து கட் பண்ணவே கொஞ்சம் சிறப்பா இருக்குங்க.
0: சூப்பருங்க, ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. இடையே சில பாடல்களை கேட்டு வந்துடலாம. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை இருக்கு, அந்த இடைவேளையை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: ஹர ஹர சூரியகர்.
5: ஐயா ரசா
6: தொடடே நோதுரா,
5: வண்டம்பா.

0: நேரில் 5:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய நேர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க? வெற்றியை நோக்கி சென்ற பயணம் அது
1: என்ன? பத்மாவதி நவீன் பாரதிக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா. வணக்கம்மா.
1: நான் வந்துப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன சொந்த ஊர் எனக்கு செஞ்சு.
0: சரிம்மா.
1: பக்கத்துல பெரும்பக ஒரு ஏக்கரா மிளகா நட்டங்கன்னு.
0: சரிம்மா.
1: மிளகா நட்டு அது மாட்டு நம்ம ஆபீஸ் மிளகா அது அவ்வளோ மிளகா காய்ச்சிக்குப்பா. அப்ப வந்து ஒரு ராடி மிளகா நானும் எங்க அப்பாவும் போட்டுவங்க வந்து ஒரு ராடி மிளகா ஏற்றி செஞ்சிக்கு அனுப்பணும். செஞ்சிக்கு அனுப்பணும் 7 ரூபாய் கிலோ கண்ணு. அப்போ அவ்வளோ மிளகா 7 ரூபாய் கிலோன்னு போட்டோம். இப்ப ஒரு கிலோ எவ்வளவு 200, 300, 400 வச்சிருக்கனு. அவ்வளவு கஷ்டப்பட்டு பதினெல்லாம் இப்ப இருக்குது குத்துருக்கு வார்த்தை விட்டு வந்துக்கிறோம். இப்ப நான் திருவட்டூர்லதான் என் கண்ணு வழிய வழிய குறைந்த கேக்குறேன்னு ஆசைப்பட்டுங்கன்னா.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. நன்றி நன்றிமா. பத்மாமா வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: வெற்றிக்கான
0: பயணத்தை எப்படி செஞ்சீங்க? வெற்றி அடைஞ்சீங்களா? அதுதான் முக்கியம். சூப்பருங்க. இன்னும் அந்த 50% வெற்றி வச்சிருக்கீங்க வெற்றி அடைகிறதுக்கான அந்த பாதையில.
2: நல்லது
0: மட்டுமே கத்துக்குங்க கணபதி, கெட்டது நமக்கு எதுக்குன்ற, நல்லது மூலமாவே நம்ம வெற்றி பெறுவோம். நன்றி நன்றி கணபதி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சொல்லுங்க. காமராஜ்
3: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 அது 1999 வரை என் தொழில் வந்து வேற மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
0: சரிங்க.
3: அப்ப வந்து அந்த ஓனர் வந்து எனக்கு அந்த கடையை கொடுக்கற ஒரு எண்ணத்துல இருந்தேன்.
0: சரிங்க.
3: அந்த நேரத்துல வெறும் 35,000 தான் கேட்டாரு. என்னுடைய நண்பன் அந்த அளவுக்கு உருவாருந்து அப்ப எனக்கிட்ட ரொம்ப கஷ்டம்.
0: சரிங்க.
3: அந்த அளவுல நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ கொடுத்து வரணும்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்களுக்கு இருப்போம். அந்த பேட் பின்னுறது இந்த பால் ரிப்பேர் பார்ப்பேன். பால் பஞ்சர் ஆயிடுச்சு அதே மாதிரி
0: வச்சிருவேன். சரி. இப்ப இப்படி எல்லாம் அனுபவத்தை பெற்றீங்க, தொழில அனுபவத்தை வாங்கிக்கிட்டீங்க.
3: ஆமா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ லைனுக்கு வந்தேன். ஆட்டோ லைன்ல வந்து ஒரு 23 வருஷம் இருந்தேன்.
0: 23 வருஷம்.
3: ஆமா. அதுக்கடுத்து இப்ப வந்து பையன் ஒரு கடை வச்சிருக்காப்ல அதுல

0: மேல் பருவத்தை சும்மா பார்த்துட்டு
1: போயிருக்கோம். சூப்பருங்க, நல்ல ஒரு விஷயம். நிறைய நிறைய நுணுக்கங்களை நீங்கள் செஞ்ச தொழில்கள் மூலமாக நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டீங்க. அதை உங்கள் பையனுக்கிட்ட நீங்கள் அதை வழிமடத்தி விட்டீங்க. இப்போ அவர் மூலமாக உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க.
0: அதோட மட்டும் இல்லையா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாற்றம் வரும், அது கண்டு தொடர்ந்து விடக்கூடாது.
1: சூப்பர் சூப்பருங்க.
0: என்னுடைய
1: நன்றி நன்றி நன்றிங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: மாதவரம் செல்வராஜ்.
1: செல்வராஜ் சொல்லுங்க. செல்வராஜ்,
2: மாதவரம் செல்வராஜ்,
1: மாதவரம் செல்வராஜ் தான் சொல்லுங்க. செல்வராஜ், உங்களுடைய தோல்விலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம்?
2: நானும் ஒரு விவசாயி தான்.
1: சூப்பருங்க.
2: என்ன பண்ண, நெல்லு தான் போடும் அதிகமா. போட்டாலும் ஒரு வாட்டி அசலும் வரும், ஒரு வாட்டி லாபம் வரும், அப்படியே ஓடி நிக்குது. எல்லாம் கத்திரி போடுவாங்க தை மாசம், நாங்க மட்டும் அதிகம் அது போட மாட்டோம். வெள்ளரி
1: எதனா ஒண்ணு மாத்தி முயற்சி செஞ்சீங்க பாருங்களேன், மாத்தி யோசிச்சு எதனா ஒரு விஷயத்த மாத்தி பண்ணி பாருங்க விவசாயத்துல.
2: அது மாத்திதான் பண்ணி அதுல இது வெற்றி தான் அடைஞ்சுன்னு.
1: சூப்பருங்க செல்வராஜ், ரொம்ப பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுதலும். நன்றி நன்றி செல்வராஜ். நேர்களே, 5:40 ஆயிடுது. சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: வயிற்றுல கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கட்ட

0: இல்லை 5:45 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியிலிருந்து நாம கற்றுக்கிட்ட அனுபவம், அந்த அனுபவத்தின் வகையில் நாம அடைஞ்ச வெற்றி, இதுதான் நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டுட்டு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணையணும்னு நினைக்கக்கூடியவங்க 044 அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. 298600038 அப்படின்ற எண்ணுக்கும் 295205554 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், தெலுங்கு தம்பர் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க.
1: அதாவது தோல்வி விடாமுயற்சி பண்ணி,
0: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றீங்க?
1: ஆமா சார், என் பையனுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 2-3 காலேஜ் ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சேன்.
0: சரிங்க.
1: கடைசியா 100 இருக்கும் போய் முயற்சி பண்ணேன்.
0: தாம்பரம் சுத்து வட்டாரத்துல நிறைய கல்லூரிகள் இருக்கு.
1: இருக்கு சார், எங்கயும் எல்லாம் பணம் தான் சார் வேலை செய்யுது
0: அப்படின்றீங்க?
1: ஆமா சார். அப்புறம் என்ன பண்ண, ஜெயின் காலேஜ்
0: போனேன்.
1: கையில கால விழாம அது அந்த அளவுதான் இல்ல, கடவுளா பார்த்து அனுகூலம் பண்ணிட்டாரு.
0: ஓகே, வெற்றி அடைஞ்சிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருது? இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். போரூர் பொன்ராஜிங்களா? மகிழ்ச்சி பொன்ராஜ் சொல்லுங்க. பொன்ராஜ், உங்களுடைய தோல்வியிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடம், அதன் மூலமா நீங்க அடைஞ்ச வெற்றி.
2: ஒரு நேயர் சொன்னார் பாத்தீங்களா, நான் பேச கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, ரகசியத்தை காக்கணும்.
0: ரகசியத்தை காக்கணும்,
2: கொட்டி
0: தீர்த்துறோம் பேசுறது எதுவும் சொல்லிட்டு ரகசியத்தையே சொல்லிடுறோம்.
2: ஆமா, அப்ப வந்து இவங்கிட்ட வந்து இதுக்கப்புறம் இவன் சரக்கு இல்லங்கும் போது நமக்கு வந்து நம்ம எல்லாமே தோல்விதான் அடையும். நம்ம யாருக்கு என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது.
0: சூப்பர் பொன்ராஜ்.
2: அது வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் சார், அதனால நான் வந்து இப்ப வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் பேசுறத. என்னோட
0: நோக்கிய பயணத்துல பயணம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ரகசியத்தை நாம காத்துக்கணும் அப்படின்றது. நன்றி நன்றி நன்றி பொன்ராஜ். நேர்களை, நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 0998600038 295205554 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததா இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
3: சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: சார் நான் வாணியம்பாடியில இருந்து வினோத்குமார் சார்.
0: வினோத்குமார் சொல்லுங்க. வினோத்குமார்
3: சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் மிலிட்டரி செலக்ஷனுக்காக 2 அட்டன் பண்ணேன் சார். அட்டன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, நான் 2 ரன்னிங்ல போயிட்டு ரெண்டு ரவுண்ட் தான் ஓட முடியும், அதுக்கு மேல ஓட முடியல. ஏன்னா காரணம்னா பிராக்டிஸ் இல்ல.
0: சரிங்க.
3: அதனால வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது, நான் ரெண்டு முறையும் தோத்துட்டு வரும்போதெல்லாம் என்ன வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. இப்ப மேலையும் கீழே பாப்பாங்க, இவெல்லாம் எங்கடா ஊர் கூட போறான், ஏன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா பேசுவாங்க.
0: இப்ப என்ன இந்த அந்த தோல்வியின் வாயில நீங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலம் எப்படி வெற்றி அடைஞ்சீங்க?
3: அதுல இருந்து நான் வந்து முயற்சி பண்ணி மறுபடியும் நல்லா ஓடி பிராக்டிஸ் பண்ணி போலீஸ்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல அட்டன் பண்ணி நிப்பறேன்.
0: சூப்பர் சூப்பர் வினோத், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்கீங்க. உங்களுடைய விஷயம் எங்களுக்கு எல்லாம் பாடும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நன்றி நன்றிங்க.
3: கண்டிப்பா
0: சார். இந்த தருணத்துல ஒரு பாடல் கேட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறது நானும் நினைக்கிறேன். காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா பாடல் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணராஜ் தேவா இணைந்து பாட்டிருக்கக்கூடிய பாடல். பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆளுந்திரடி எஃப்எம் ரெயின்போ 101.4.

நகர 5:53 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பலரும் பல தகவல்களில் தங்களுடைய தோல்விகளிலிருந்து வெற்றியை நோக்கியான அந்த பயணத்தில் கிடைச்ச அனுபவங்கள் தொடர்பான பல தகவல்களை சுவாரஸ்யமாக சொல்லி அவங்களுடைய அந்த வெற்றி பயணத்துக்கான அடிப்படைகளை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்களை கேட்ட நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் பலரும் அவங்களுடைய இணைப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேர்கள் பலரும் பல தகவல்களை அவங்களுக்குள்ளாக வச்சுருக்காங்க. அந்த தகவல்கள் இந்த தருணத்தில் நேரம் போதாத காரணத்தினால இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் உங்களுக்காக இந்த 1 மணி நேரம் உங்களோட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் நவீன் பாரதி. மீண்டும் 7 மணிக்கு சந்திக்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நிறைவு பாடலாக இடம் பிடிக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரத்தில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.

0: அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
3: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
4: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காஷ்மீர் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

thousands of years, mankind lived just like the ants.

நேரில் 7:02 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு இந்த தருணத்தில் நீங்கள் அணுகலாம். நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 0449-8600-05254 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை இந்த தருணத்தில் கேட்டு நீங்களே ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் 2000வது ஆண்டுக்கு பிற்பாடு வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய மெல்லிசை பாடல்கள் இருந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நாம் கேட்கக்கூடிய பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் அவருடைய இசையில் அவருடைய குரலில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அணிந்திருக்கீங்க. தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு முதல் நேரா இணைஞ்சிருக்கக்கூடிய நேர் யாருன்னு பாத்துட்டு வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி, சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல் என்னன்னு கேளுங்க.
1: படம் வந்து சிவப்பதிகாரம்.
0: சிவப்பதிகாரம் படத்துல இருந்து என்ன படம்?
1: மன்னார்குடி கலகலக்க மதுரை ஜில்லா மனம் அணக்க.
0: என்ன ஒரு துள்ளலிசை பாடல கேட்டீங்க, எதனால இந்த பாடல் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கு?
1: அருமையான துள்ளலிசை, அது கேட்கக்கூடிய இந்த மாலை பொருள ஒரு துள்ளல்
0: ஃபாஸ்ட் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த சமயத்துல கேட்கணும்னு பட்டாபிக்கு தோணுச்சா இருந்தாலும் எத்தனை விருப்ப பாடலாம் முதல் பாடல கேட்டிருக்காரு. நன்றி நன்றி பட்டாபி, உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல இடம்பெறுது. நேர்களை, உங்க விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 044-298-6003-8 2-5-2-5-4 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நிகழ்ச்சியில. அந்த வகையில் பட்டாபியோடைய விருப்ப பாடல் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி, சின்ன பொண்ணு இவங்க எல்லாரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல?
1: தெகுடி படத்திலிருந்து விண்மீன் விதைகள் என்ற பாடல்.
0: சூப்பருங்க, மகிழ்ச்சி. இந்த தருணத்துல இந்த பாடல் கேட்கறதுக்கான காரணம் என்ன?
1: இந்த பாடல் வந்து அந்த கேட்கும்போது அந்த மென்மையான இருக்கிறவங்க வந்து மனசுக்கு வந்து அப்படியே ஒரு ரம்யமா இருக்கும்.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான உங்கள் விருப்ப பாடல் நிச்சயமாக அடுத்ததாக இடம்பெறுது. நன்றி. நேர்களே, ராமகிருஷ்ணன் பழனியிலேருந்து கேட்டிருக்காரு, அவருக்காக திகடி திரைப்படத்திலிருந்து விண்மீன் விதைகள் திரைப்பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மேகலே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் KL ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இரவு 7:25 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கிறீங்க. நேயர்கள் அவங்கவுங்க விருப்ப பாடல்களை கேட்டு இந்த தருணத்தில் அணைஞ்சிருக்கிறாங்க. 2000வது ஆண்டுக்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய திரைசை பாடல்கள் இருந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பலரும் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அறிவு அவர்கள் பாடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிபிஎஸ்சி, ஏஎச் மற்றும் பிடெக். 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவ மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tnuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் www.tnuvas.ac.in மற்றும் https://adm

0: tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேர்களே, 7:30 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்டு நேர்கள் அடுத்தடுத்து இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சத்யநாராயணன், சொல்லுங்க, உங்கள் விருப்ப பாடலை கேளுங்க.
1: படம் வந்து ரம்மி, பாடல் வந்து கூட மேலே கூட வச்சு அந்த பாடல்
0: பாருங்க. இந்த தருணத்தில் இந்த பாடலை கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
1: இந்த பாட்டு வந்த போது எல்லா ரேடியோல இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் இந்த பாட்டை காணும்.
0: ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் மில்லிசையான பாடல், அதுவும் அதனுடைய காட்சி வடிவமைக்கப்பட்ட விதம் அவ்வளவு ஒரு நேர்த்தியா இருக்கும். ரொம்ப பொறுமையா போகும் பாடல், ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால அந்த காரணங்களுக்காக இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு
1: நினைக்கிறேன். நிச்சயமா.
0: சூப்பர் சூப்பர் சார். சத்யநாராயணன் சார், ரொம்ப நன்றி. நன்றி கேட்டு இணைஞ்சதுக்கு. நேர்களே, உங்க விருப்ப பாடல்களும் இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 044 அப்படின்னு எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 2986003852552 இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் ரம்மி திரைப்படத்திலிருந்து சத்யநாராயணன் அவர்களுடைய விருப்ப பாடல் தான் இடம்பெறுது. விவி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாஸ் இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியோட அடுத்து பாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க, இணைப்புல யார் இருக்கா?
1: சார், கலா சார்.
0: கலா சொல்லுங்க. கலா, உங்க விருப்ப பாடல் என்ன பாடல்?
1: விடுதலை. வந்து விடுதலை படம்.
0: விடுதலை படம்,
1: அது காட்டு மல்லி அந்த பாடல பாட்டு.
0: என்ன இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப இறுக்கமான பாடலா?
1: கோடை
0: வெயில இந்த பாடல் மூலமா தகிச்சிக்கலாம் அப்படின்றீங்க. நன்றி நன்றி கலா. உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்ததான் இடம்பெறுது. நன்றி. உங்க தருணத்துல கலா எப்படி இந்த கோடையை இந்த பாடல்கள் கேட்கறது மூலமா அவங்களுடைய அந்த கோடையை தகிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சில விருப்ப பாடல்கள் நிச்சயம் உங்க மனதில் ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பாடல். அப்படிப்பட்ட பாடலை இந்த தருணத்தில் ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு அணுகலாம். 0449-8603-8 இந்த ரெண்டு எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். கலாவுடைய விருப்ப பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா அனன்யா பாட் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் விடுதலை திரைப்படத்திற்காக.

0: நீங்களே ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஒரு சில பாடல்களெல்லாம் நம்மளுடைய அந்த இசை கோர்வையாகட்டும் அதனுடைய வரிகளாகட்டும், அந்த பாடலை கேட்கும் பொழுதே நாம் அந்த இடங்களுக்கு, அந்த திரைப்படம் படமாக்கப்பட்ட அந்த இடங்களுக்கே போகக்கூடிய ஒரு வலிமை நிச்சயமாக ஏற்படுத்தி விட்டுறோம் சில பாடல்கள்லாம். அப்படி ஒரு பாடல் தான் கடந்த பாடல் விடுதலை படத்தில் கேட்ட இந்த காட்டுமல்லி பாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு பாடல்கள் இந்த தருணத்தில் கேட்டது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தால் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கக்கூடிய நேர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து
1: சார்? வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கிருந்து
1: சார்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: பெரியார் நகர் ராஜேஷ் பேசுறீங்க?
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கள் உங்கள் விருப்ப பாடலை சொல்லுங்கள் ராஜேஷ்.
1: கண்டிப்பாக சார். திரைப்படம் பார்த்தீங்கன்னா என் சுவாச காற்று திரைப்படம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மழை துளிகள் அந்த பாடம் சார்.
0: என்ன காரணம் சின்ன சின்ன மழை துளிகளை நீங்கள் இப்போ சேர்க்க போறீங்களா?
1: எல்லாம் இல்லை, சென்னையில் வெயில் பயங்கரமான வெயில்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப.
1: அதனால இந்த ஒரு பாடல் மூலியமாச்சும் கொஞ்சம் மழை வருதான்னு பார்க்கலாம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்பவே அற்புதம். உங்களுக்காக இந்த பாடல் நிச்சயமாக இடம்பெறும். நன்றி நன்றி இணைஞ்சு நிற்கிறேன். விருப்ப பாடலை கேட்டு நீங்களும் இணையலாம். 0449-86-00-3-8-9-5-2-0-5-5-4 இந்த ரெண்டு எண்களுக்கு கேட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு நீங்களும் நம்ம எஃப்எம் ரெயின்போவில் இணைஞ்சு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் ராஜேஷ் பெரியார் நகர் பகுதியிலிருந்து கேட்டிருக்காரு அதனுடைய விருப்ப பாடலாம், என் சுவாச காற்றை திரைப்படத்திற்காக எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களுடைய குரலில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு.

திரைப்படத்திற்காக நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். விஜய் யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் சக்தி ஸ்ரீ கோபாலன் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக இடம்பெறுது.

0: 7:50 நிமிடம் ஆகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிறது? பத்மாமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இந்த தருணத்தில்? நெஞ்சமே நெஞ்சமே பாடல். சூப்பர்மா, சூப்பர்மா, உங்களுக்காக அந்த பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுதுமா. நன்றிமா. திருவற்றி ஒரு பத்மாமா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மாமன்னன்

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட எந்த ஒரு மணி நேரம் இணைஞ்சிருந்தீங்க? நிகழ்ச்சியில் பலரும் பலருடைய விருப்ப பாடலை கேட்டு இந்த தருணத்தில் இணைஞ்சிருந்தாங்க. சிலருடைய விருப்ப பாடல் மட்டுமே வழங்க முடிஞ்சது. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடலை வழங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக மின்னலைய திரைப்படத்திற்காக தேவன் அவர்களுடைய குரலில் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் 9 மணிக்கு சந்திக்கலாம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன்

கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும், இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தாவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தாவிக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபானக் கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தாவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 9:16 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த 45 நிமிடங்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1998 வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களில் மில்லிசை பாடல்களாக காலத்தை தாண்டி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பாடல்கள், ரசிகர்களுடைய எண்ணங்களில் தினந்தினம் ரீங்காரமிட்டிருக்கக்கூடிய பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் மணிகனும் ஹரிஹரன் அவர்களுடைய பாடலை அவர் குரலில் பாடலை கேட்க இருக்கோம். தொடர்ந்து எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக

குசுவண்ணம் குப்புசாமி ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு வந்துருக்கீங்க. 1998 வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டுக்கிட்டு தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் இனியவளே திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்களோட குரலிருந்தும், தொடர்ந்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக

நேர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் 98 வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து குரு பார்வை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்களை நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களே, 9:50 ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு அணிந்திருந்தீங்க. இந்த ஒரு 45 நிமிடம் ஒரு சில பாடல்கள் 98 வெளிவந்து ரசிகர்களுடைய எண்ணங்களை நிறைஞ்சிருந்த சில பாடல்களுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறதுனால நிறைவு பாடல்களாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்களும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல்களாக இடம்பிடிக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவைன். நேர்களே, 10:01 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் மிகவும் ரம்யமான ஒரு பொழுதாக மாற்றக்கூடிய வகையில் 1963 வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களினுடைய அணிவகுப்பை தான் கேட்டு இந்த ஒரு மணி நேரம் அணிஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் ரொம்பவே பழமையான கிளாசிக்கான பாடல்களினுடைய அணிவகுப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. நான்

ரெயின்போ ரிவைன். நேர்களே, ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோடு தான் நடந்துருக்கிறீங்க. நேற்று நாம 63 வெளிவந்த திரை இசை பாடல்களுடைய அணிவப்பை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். தொடர்ச்சியாக நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்க இருக்கும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறுது.

நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. 10:24 நம்மளும் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தொடத்தில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள், இது சத்தியம் திரைப்படத்திற்காக பி சுசீலா எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், தொடர்ந்து பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த இரண்டு பாடல்களாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

நெக்ஸ்ட்ல ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. 63 வெளிவந்திருக்கக்கூடிய திரை இசை பாடல்கள், கிளாசிக்கான சில பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா அவர்களுடைய குரலையும், தொடர்ந்து நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த 2 பாடல்களாக கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

நல்ல எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் பார்மகளே பார் திரைப்படத்திற்காக தியம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்காக தியம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். அடுத்தடுத்த ரெண்டு பாடலாக கேட்கலாம்.

நேர்களே, 10:50 ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த 1 மணி நேரம் ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருந்தோம். 1963 வெளிவந்திருக்கக்கூடிய திரையிசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு இந்த 1 மணி நேரம் அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடல்களாக நாம் கேட்க இருக்கக்கூடிய திரைப்பாடல்கள், குங்குமம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். இந்த இரவு பொழுத மிகப்பெரிய அளவில் ரம்யமான ஒரு பொழுதாக இந்த பாடல்கள் மாற்றியிருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இரவு பொழுதில் பாடல்களை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். பகல் நேரம் முழுதும் வெயில் சுட்டெரித்தாலும் அனல் அடித்தாலும் இந்த இரவு நேரத்தில் மெல்லிய மின்காற்று நம்மை நெஞ்சை வருடும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல்கள் கேட்பது ஒரு சுகம்தான். பாடலை மனதுக்குள்ளே நினைத்து இந்த பாடல் இந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த பாடல் வந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி இந்த பாடலை ஹம்மிங் பண்ணியிருப்போம், இப்போ கேட்குற நேரத்தில் இந்த பாடலை நினைச்சிருப்போம். எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடலுடைய அந்த இசை, அந்த பாடல் எப்பவும் கேட்டாலும் ஒரு ஆனந்தமான நேரம். பகல் நேரம், மதிய நேரம், எந்த நேரத்துக்கும் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு காதலுடைய பாடல் தான் அந்த பாடல். கேட்டோம், அந்த பாடலில் பொதுவாக இசைக்கருவிகள் தான், இரண்டு இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசையமைப்பது போல, இரண்டு குரல்களையும் ஒன்றாக இணைப்பது போல அந்த பாடலை அப்படி நினச்சிருப்பார். பூமாலையே தோல் சேரவா, எங்கும் இரு தோல் சேரவன், ரெண்டு வாய்ஸும் ரெண்டு ஒன்று போல அப்படி சூப்பர் இம்பாசிபிள் ஆகிற மாதிரி அந்த பாடலை வச்சுருப்பாங்க. அந்த பாடல் அந்த பல்லவியில் நானும் நினைக்காத நாள் இல்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே அவர் கூடல அப்படியே பாடி வரும்போது, எங்கும் இளம் காதல் மயில் நான் தேன் துளி பூ வாயில் லலலா பூவிழி மான் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லி அடி கொஞ்சி கொஞ்சி பாட வரும்போது, பாடலும் இசையும் ஒன்றிணைந்து வரும்போது இந்த இரவு நேரத்திற்கு அந்த பாடல் நம்மளை இனிமை செய்ததுதான் சொல்ல வேண்டும். பாடலுக்கு இசை இளையராஜன் தெரிஞ்சிடும், பாடல் வரிகளுக்கு கவிஞர் கங்கை அமரன் தான் எழுதியிருக்காரு. இவங்க காம்போல வந்து அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து தான் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைக்கப்பட்டதா, இல்லை அந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகளா, இல்லை இசையா, எப்படி கேட்டாலும் இந்த பாடல் நம்ம நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடல் தான். அந்த பாடல் துவக்கத்திலே அந்த எஸ் ஜானகி அம்மாவுடைய அந்த ஹம்மிங் அப்புறம் பாடல் நம்ம முழுமையாக கேட்கணும், இன்னும் ஒரு முறை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற வீட்டில் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்த இளையராஜாவுடைய இசை தான், சொல்லவே தேவையில்லை. தேன்மலை நீ ஹோய் மார்பிலே தூவவோ, தேவதை நீ ஹோய் நான் தினம் தேடுவோ, இல்லை அந்த ஹோ ஹோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் அந்த ராகத்தில் சேர்த்து இனிமையாக பாடும்போது இன்னும் அழகாக கேட்கறதுக்கு இருக்குது. அதில் கையருகில் பூமாலை கால்களின் கோபுரம், மைவிளையில் நீதானே வாழ்கிறாய் ஓர்புறம், என் காதல் வாணி

இல்லை பெண்மேக ஊர்வலம் காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அந்த ஏற்றமும் அந்த இறக்கமும் அந்த பாடல் வரியில் மிக அழகாக அந்த வரியை கொண்டு வச்சிருப்பார். பெண்மானை சங்கீதம் பாடவா உல்லாசமாயிரம் முன்பார்வை தேன் தரும் முன் தேனே வந்தேனே அப்படின்னு சொல்லி பாடல் முழுமையாக அப்படி கேட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே அந்த பாடலை கேட்குற மாதிரி இருக்கும். அதில் யாத்திரை ஏன் ஹொய் ராத்திரி நேரமே போர்க்களம்தான் பூக்களின் தேகமே தேகமலை நானாகும் தேவியை மூடுவேன் ஈரவையில் நீயாக மேனியை மூடுவேன் சொல்லி கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடியே வாசலில் வராதோ அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளை தந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி காக்கி சட்டை படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடிய பாடல்

பாடல் துவங்கும்போது அந்த காட்சிகளை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தேரினுடைய சக்கரம் அப்படி சுழல்வது போல் அப்படியே அந்த காட்சி இருந்து அப்படி அவங்களுடைய அந்த கற்பனைகளில் கொஞ்சி விளையாடுகின்ற காட்சிகள் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதுகிற அந்த சந்தத்துக்குள்ளே எழுதுகிற அவர் அந்த காலகட்டத்தில் பாடல்களில் மிகவும் அழகாக அந்த கவிதைகளை வைப்பார். அதில் அழகான பாடல் வரிகளில் வச்சுருப்பார். அந்த முதல் வரி பாடலே நம்ம பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் தொள்ளும் அப்படின்னு சொல்லி அதே அந்த சந்தத்தில் அழகாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதில் கற்பனை கொஞ்சிடும் காவடி சந்தங்களை அடடா இந்த காவிய குயிலை பார்த்து எழுதியதோ தலைவா அப்படின்னு சொல்லி அந்த காவடி சிந்தினுடைய சந்தங்கள் மிக அழகாக இருக்கும். அந்த சந்தங்கள் உன்னை பார்த்து எழுதியதா அப்படின்னு கவிஞர் வியக்கிறார். அதை கதாநாயகனும் கதாநாயகம் பாடும்போது அது ரொம்ப அழகாக அந்த பாடலுக்கு அழகாக அமைஞ்சு அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அமைந்திருந்தது அழகாக தான். இசை இளையராஜன் இசை சொல்ல வேண்டாம். புன்னகை சிந்திடும் பூந்தமிழ் ஓவியமே கிளியே உந்தன் பூவுடல் பார்த்தபின் சிற்பம் வடித்தனரோ கிளியே அப்படின்னு அடுத்து அவருக்கு பதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் வரி அமைந்திருக்கு. கேட்கறதுக்கு இனிமையான அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

ஒரு இனிமையான பாடலை கேட்டோம் இந்த இரவு நேரத்தில். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தான், கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டு தான் அந்த பாடல் கேட்டோம். அதில் அழகான வரிகள் பார்த்தீங்கன்னா சின்ன, அது ஒரு ஒன்று இரண்டு வரிகள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அவங்க பாடின விதம் தான் அந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப இன்னும் இனிமையாக இருந்தது. காதல் பேசும் தாளம் பூவே ஓவியம் ஆனதே கைகள் மீது, இப்படி ஒரு வரி. அதற்கடுத்து கைகள் வர்ணம் தீட்டும் நேரம் ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம், நீதானே தாளாட்டும் நிலவே பாடிடும் பூங்குயில் மார்பிலே அழுது, காதலை வாழ்கவே ஆயிரம் காலம். இந்த நீதானே தாளாட்டும் நிலவேங்கிறது ஒரு சின்ன வரி தான், அதை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரொம்ப அழகாக இனிமையாக பாடுவோம். அது எஸ் ஜானகி அவர்களும் அடுத்த பல்லவியில் நான் தானே தாளாட்டும் நிலவே அப்படின்னு அதை ரொம்ப ராகமாக இழுத்து பாடிப்பாங்க. கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருந்தது. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம், பாடலை கேட்டவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாடல் வரிகள் நான் காமராசன் எழுதியிருக்காங்க. இந்த இனிமையான பாடலை இந்த இரவு வேளையில் கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியை நீ கேட்க விருப்ப பாடல் சின்ன வீடு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடலினுடைய சந்தம் கேட்கும்போதே எவ்வளோ ஒரு வேகமான சந்தம், தத்தத்தருத இதில் வந்து பாடல் வரிகளுக்குள்ள அழகாக சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டைக்குருவி கற்றுத்தருது. அந்த பாடல் முழுதுமே அந்த பாடல் வரிகளை இல்லாமல் நம்ம சரணமாக போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மெட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மெட்டில் அழகான ஒரு துள்ளலான ஒரு இசை பாடல், அது மென்மையாகவும் இருந்தது, மெலடியாகவும் இருந்தது. கேட்டு ரசிப்பதற்கு இனிமையான பாடல் அந்த கேட்டோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை. நேரம் இரவு 11:31, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியிலினி எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் உனக்காகவே வாழ்கிறேன் படப்பாடல்.

ஒரு பாடல்லே ஒரு பாதி வந்து சோகம், அடுத்த பாதியில் ஒரு மகிழ்ச்சி, இரண்டும் இணைந்து அந்த பாடல். முதலில் சோகத்தில் அந்த பாடலை எஸ் ஜானகி அம்மா ஸ்டார்ட் பண்ணி கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு பாடலில் பாடுவாங்க. அந்த பாடலில் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது, அந்த கேள்விக்கான பதிலாக அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியன் அந்த டூயட் ரெண்டு ஜாயின் பண்ணி இரண்டும் அந்த சோகம் வந்து சந்தோஷமாக மாறுகின்ற ஒரு தருணம் அந்த பாடல் இருந்தது. ஏன் இந்த காதல் இன்னும் எண்ணம் தடை போடுமா, என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதுமா, என்ன நான் சொல்வது இன்று வந்த சோதனை, மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை, உன்னை தேடி வந்தேன் உண்மை சொல்ல வேண்டும், இந்த சோகம் கொள்ள என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த முதல் பல்லவியில். இரண்டாவது பல்லவியில் அவர் பாடும்போது அதுலேயும் இசையில் ஒரு சேஞ்ச், ஒரு டேன் ஓவர் பண்ணி அந்த இடத்துல அவங்க எஸ்பி பாஸ் பாலசுப்ரமணியம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இசையில் பாடலே ஒரு சேஞ்ச் ஆகுது. பாடல் வந்து சந்தோஷமான ஒரு நிலைக்கு அந்த பாடல்கள் நம்மளை கொண்டு போகுது. அதிலே அவர் பாடுற சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா, சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா, ஈரமுள்ள கண்ணில் தூக்கமில்லை பெண்ணே, சோகம் தோகை வந்த பின்னே சோகமில்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த பதிலை சொல்லி முடிக்கிறார். அதனால் ஈரம் உள்ள கண்ணில் வந்து என்றைக்குமே உறக்கம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த பாடல் மூலம் காதலுக்குள் ஒரு தத்துவத்தையும் வச்சுருக்கார் கவிஞர். வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவின் இசை. பாடல் கேட்ட உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. பாடலை கேட்டு இணைஞ்சிருந்தீங்க விவத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் முடியும் போது அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் ரொம்ப நம்ம சோகப்பட வைக்கின்ற ஒரு காட்சிக்கான பாடல் அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகளில் அந்த கதை மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி அவர்கள். பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இரண்டு பேர் இணைந்து அமைச்சிருந்த அந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு மெலடி சாங் தான். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என் ஆவதோ என் ஆசை.

இசை காவியம் இந்த மெட்டுக்கு வந்துருக்குள்ள இந்த ஒரு வசன நடையான ஒரு கவிதை வரிகளை பாடல் வச்சுருக்கோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்லும் விதம், வாழும் காலம் ஆயிரம் நம் சொந்தம் அல்லவா, கண்ணாளனே நல் வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா அல்லவா சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எழுதுவார் கவிஞர் வாலி அவர்கள். அவருடைய பாடல் வரிகளே ஒரு தனித்துவமானது தான். கனிவாய் மலரே உயிர் வாடும்போது ஊடல் என்ன பாவம் அல்லவா அப்படின்னு பாட, தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததை காணாமலே இவ்வேளையில் என் ஆவல் தீருமோ, காற்றிலாடும் தீபமோ என் காதல் உள்ளமே நீ காணலாம் இந்நாளிலே என் மேனி வண்ணமும், பிரிந்தோம் இணைந்தோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும் வாசல் தேடிவா அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் வரிகள் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இந்த நேரத்தில் இருந்தது.

உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு முதல் பாடலிருந்து பெண்மணி சங்கீதம் பாடிய பாடல் வரைக்கும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து அவங்களும் பாடல்கள் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து இரவில் பூத்த புதுமலர் மனசு மயங்கும் ராக் மலை விழித்திருந்து கேட்கும் இசை வசந்தகால பாடல்கள் வரிசை பூபால கீதங்கள் ஓசை மனதில் பூந்தென்றல் வீசும் வாடை பண்பலையில் மிதந்து வரும் குயிலோசை அப்படின்னு அவருக்கே உரித்தான கவிதை வரிகளை எழுதி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில் முருகன் பாடல்கள் கேட்க ஆவலாக உள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பகல் நிலவு படத்திலிருந்து வந்த பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கும் வகையில் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணார்பேட்டையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் பாடல்களை குறிப்பிட்டு பாடல்களுடைய வரிசையாக இல்லை சொல்லி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஹேமலதா போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையிலேருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கடலோர கவிதைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அந்த கடற்கரை ஓரத்தில் ஓடி நடந்தது மாதிரிப்பட்ட காட்சிகள்லாம் மனசில் வந்திருக்கும். அந்த பாடலில் லிப் மூமெண்ட்டே இல்லாமல் காட்சிகள் மட்டும் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்சிகளோட அந்த காதலும் வளர்ந்து வர மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். அதில் ஒவ்வொரு வரிகளுமே கேட்பதற்கு மனசு தடுமாறும், அது நினச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்படும். ஒரு தயக்கத்தினால் எவ்வளோ விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்குது, ஒரு கனமான விஷயந்தாங்கிறத சொல்லியிருப்பார். நித்தம் நித்தம் ஓனப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு ரெண்டு பாது ரெண்டு வண்டி எங்கே சேரும், மனசு ரெண்டு விதமாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பை அந்த பாடலை வச்சுருப்பார். பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அந்த அன்பை வெளி சொல்ல முடியாமல் இருக்கிற அந்த பரிதவிப்பை அந்த பாடலை சொல்லியிருப்பார். இசை அப்பா சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு இசை நேரத்துலையும் வந்து மாடுலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு பல்லவிக்கும் சன்னத்துக்கு நல்ல இளையராஜா அவர்கள் இசை அப்படி அந்த கடற்கரையோடு பொருந்தி போகிற மாதிரி அந்த இசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த காட்சி அமைப்பே நம்ம பார்த்துருக்கலாம், அப்படியே அந்த தரையில் அப்படி ஏபிசிடி அப்படி எழுதி வச்சுருப்பாங்க, அந்த காட்சிகள் கூட மனசில் வந்திருக்கும். அது கடைசியில் அந்த பாடல் வரையில் என்ன சொல்ல வராங்க, அது முடியும் போது பறக்கும் திசை ஏது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில் பூ முளைச்சி பார்த்த வகை யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசனூறு, காலம் வரும் வேளையில் காத்திருப்பேன் பொன்மையில், தேதி வரும் உண்மையில் செய்தி சொல்வேன் கண்ணால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த செய்தி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாரு. இரவு நேரத்தில் அந்த இனிமே சேர்க்கும் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை மனசு மேம்பு நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பாடல்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை

0: இனிமையான பாடல்கள் கேட்டதில் இந்த ஒரு மணி நேரம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியான பாடல்களை கேட்டோம். கடைசியான பாடல் கங்கை அம்மன் அவர்கள் வரையில் இளையராஜாவினுடைய சில காற்றுல சூடம் போல் கரையிற ஒன்னால் கண்ணாடி வள என் நாட் என் முன்னாடி விள என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாணம் வரம் ஒன்னால் பெரும் அன்னால் நினச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது என்று இந்த இரு மனங்கள் இணைந்ததான் காண அந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு சின்ன குட்டி பாடல், முதல் மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி செட்டு குருவி.

0: எவடி, ஏ எவடி அது?
1: நேர்கள் இதுவரை இணைந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

டகடி டகடி டகடி சல் சல்லோ சல்லோ டகடி டகடி டகடி டகடி சல் சல்லோ சல்லோ ஐ டகடி டகடி டகடி டகடி சல் சல்லோ சல்லோ. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில்.

0: பின்ன என்ன காதல்ங்கிறதா என்ன கொஞ்சம் சொல்ல.
1: சம அன்பு உடையராய் தரணியில் வாழ்ந்திட, சரியான நலங்களும் சேர்ந்திட, சரியான வயது தரமான கல்வி சமமான குணத்தோடு கூடி, அமைவான உடல் உள்ள ஆண் பெண்கள் எதிர்பட அப்போதுண்டாவது காதல். அதிகாரம் செல்வோம் அது கொண்டு பெண்ணே அடிமைப்படுத்துவது சாதல்.

கண்டேடுதே எழில் காணவே உளம் நாடுதே உளங்காமலே யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

செக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா உன் காட்டில.

ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருங்க. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஒரு கண்ணு தில்லால நடியோ, அன்றாள் சின்ன பொண்ணு தொட்டால நடியோ, ரோசாப்பு மாறாப்பு போட ஆட்டம்.

மேல ஒரு கண்ணு இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு நடியோ ரோசா குமாரா.

ஒரு கண்ணு தில்லால கிடியோ, வந்தாள சின்ன பொண்ணு தொட்டால நடியோ, ரோசாப்பு மாறாப்பு போட ஆட்டம் பாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடியுள்ள பாடல். அகத்தியர் படத்திற்காக ஈரா பழனிச்சாமி அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல்.

0: திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள் கேட்டு நிகழ்ச்சி நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம்.
1: வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில். முதலில் துடுக்கூகல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, கௌளை ராகம் ஆதிதாளம்.

அன்பும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் கேட்கலாம்.